கொடுப்ப நபர்களாக 30.8 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது என அரசாங்க செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டுக் குழு தெரிவித்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் உள்ள ஒரு செயற்கை போதைப்பொருள் ஆய்வகத்தில் RCMP நடத்திய அதிரடி சோதனையில் 500,000-க்கும் அதிகமான மதிப்புள்ள சந்தேகத்துக்கிடமான கட்டுப்படுத்தப்பட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து 7 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.

0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: நேர்களை, கடந்த கோடை காலத்தின் போது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் மழை காரணமாக 150 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்த சம்பவம் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் பதிவாகியிருந்தது. 25 குழந்தைகள் உட்பட 130 பேர் அதில் பலியாகியிருந்தார்கள். இதேபோன்று தற்போதும் அந்த மாநிலத்தில் மீண்டும் மழைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதுவரை ஒரு நபர் மட்டும் இறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் கடந்த ஆண்டு அனர்த்த நிலைமைகளை இப்போது நினைவூட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 8:03.

0: தமிழ் HD-யில் தேடு சிந்தி வெல்லு.
1: நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் நில் பதில் சொல் நிகழ்ச்சி.

நெல்பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட எங்களது வினாக்களுக்கு நேர்கள் விடை தர நேரம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6442-2 4-1-6-6-4-4-6-2-2-2. அழையுங்கள் உங்களது விடைகளுடன்.

நேர்கள், இன்றைய நீள் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். முதலாவது வினாவுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். பொதுவாகவே இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கின்றன. இறுதிப் போட்டி மற்றும் மூன்றாம் நிலை ஆட்டங்களுக்கான போட்டிகள் மிக வேகமாக இப்போது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஏற்பாடுகளின் அடிப்படையிலே இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையில் இடம்பெற இருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி எந்த நகரத்தில் இடம்பெற இருக்கின்றது? இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையில் மூன்றாவது இடத்துக்கான போட்டி எந்த நகரத்தில் இடம்பெற இருக்கின்றது? இதுதான் கேள்வி. முதலாவது நியூஜெர்சி, இரண்டாவது மியாமி, மூன்றாவது அட்லாண்டா. மூன்றாம் இடத்துக்கான போட்டி எந்த நகரத்தில் இடம்பெற இருக்கின்றது என்று கேள்வி கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். ஒன்று நியூஜெர்சி, இரண்டாவது மியாமி, மூன்றாவது அட்லாண்டா. அழையுங்கள். 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நம்பி ராசையா ஒரு பாடல் விரும்பி கேட்டார். அவரது பாடலுடன் முதலில் இணைந்திருப்போம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

0: நேர்கள் நீல் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 103வது போட்டி நாளை மறுதினம் சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. 18 மாலை 5 ஆரம்பமாக இருக்கின்ற இந்த போட்டி எந்த நகரத்தில், எந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தந்தோம். 1 நியூஜெர்சி, 2 மியாமி, 3 அட்லாண்டா. இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் சந்திரன். அப்படி இருக்கு
0: நலம் சந்திரன், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நலமா பாட்டி இருக்கும். இது மியாமி தான் நடக்க போகின்றது. அது என்ன, இந்த ஆஜின்னா 1990 நடந்த மேட்ச்ல வந்து ஒருத்தருக்கு ரெட் கார்டு அவங்க கொடுத்தவங்க. அப்புறம் வந்து அடுத்த பெனால்டி தான் அவைய அடிச்ச கோல்ராஜன். அது நேரம் அப்புறம் 85வது மற்றவரையும் அனுப்பி போடலாங்க. கடைசி 9 தான் விளையாடி இருந்தாங்க ராஜன்னா. நன்றி வாசன்.
0: இந்த கதை நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பேசி முடிச்சிட்டோம்.
2: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் பண்டா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
3: சனிக்கிழமை
0: ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம் இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் கேள்வியெல்லாம் தலைகளை மாத்திட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கமா சார், நான் மதன் கழிக்கிறேன்.
0: மதன் வணக்கம். வாங்க.
4: அப்படியே மியாமியில குளிச்சுட்டு, மியாமி பீச்சில் குளிச்சுட்டு மச்சம் பார்த்துட்டு
0: வரலாம். சரியா சொன்னீங்க. மியாமி கடற்கரை உல்லாச பிரயாணத்துக்கு புகழ் பெற்றது.
4: என்ன
0: நீங்கள் அங்கு அடிக்கிறீர்கள்? உல்லாசம் தான் மதன். அப்போ நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன் பவன். இது மியாமி புளோரிடா.
0: புளோரிடாவில் உள்ள மியாமி. என்ன, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
6: மியாமி தான். எப்படி நலம் இருக்கிறீங்களோ?
0: நலம் நலம். நீங்கள் எப்படி?
6: நலம் நன்றி.
0: சரி
6: நன்றி. வணக்கம்
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
7: இது வந்து மியாமி போவிஸ் பார்க்க ஆசைதான் எனக்கு. இருந்தாலும் போயிட்டு ட்ரம்ப் விடமாட்டேன்டா திருப்பி என்ன பண்ற, அதனால தான் அவதி ஏரியா வச்சது.
0: அவர்கிட்ட இடம் இல்லை ஃப்ளோரிடா. என்ன,
7: ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேர் கூட பாத்தீங்கன்னா ஐ திங்க் ராக் ஹார்ட் ஸ்டேடியம்
0: எதுன்னு.
7: அது மாதிரி ஹார்டா இருக்கும் போல ஸ்டேடியம்.
0: சரியா சொன்னீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் ஐயா வாசன். குவதாஸ்.
0: வாங்க குவதாஸ்.
8: உங்களுக்கு முதற்கன் நன்றி. நான் மேட்சை தவற விட்டிருந்தாலும் உங்கள் துல்லியமான வர்ணனையில் மிகவும் மகிழ்ச்சியிருந்தேன்.
0: மேட்ச் முடிஞ்ச அப்புறம் வர்ணனை கொடுக்கறதும் ஒரு அலாதி விஷயம்.
8: அது நிச்சயம் அது நல்லா இருக்கு. அது பாதன்யமா இந்த மேட்ச் என்ன மேட்சை பார்க்காம விட்ட மாதிரி ஒரு கவலை தெரியல. நான் கொஞ்சம் கவலையா இருந்தது.
0: ஆனா பார்த்தவர்கள் வந்து சொன்னார்கள், ஓஎஃப்ஆர்ல வந்து சொன்னார்கள், அந்த மேட்சை திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு உங்களோட வர்ணனை கண்டு. பல
8: பேர் நிச்சயம் அந்த துல்லியமான வர்ணனை பார்த்தவர்களோட இவ்வளவு கவனித்திருக்க மாட்டார்.
0: சரி நன்றி நன்றி.
8: இது மியாமில தான்.
0: மியாமி
8: மற்றது நீங்க அடுத்த பதில இருந்திருக்கீர்கள் ஃபைனலே.
0: சரி நன்றி
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம். தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
9: இது மியாமி தான். மியாமி தான் நடக்க போகுது அடுத்த மேட்ச். பாப்போம் நடக்குது.
0: நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். நன்றி அவர்கள். எப்படி நான் இருக்கீங்களா?
0: நலம் ஜெயா. நன்றி. நீங்கள் எப்படி?
10: நல்ல சும்மா கூட நினைச்சிடலாம் விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கோம். எல்லாம் அருமையாக இருந்தது. அறிந்த மரியாம எல்லாம் சிறப்பு.
0: கடந்த வாரம் ஒரு குறை சொன்னீர்கள், இந்த வாரம் நிவர்த்தி செய்யிருக்கலாம். இலங்கை பற்றி அதிகம் சொல்லணும் சொன்னீங்க.
10: கேட்டுக்கொண்டிருந்தேன். இலங்கையை பற்றி நான் கேட்டு சொன்னீங்க. ஒபாமா அந்த எல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன். நல்லா இருந்தேன். நன்றி.
0: இலங்கையை பற்றி கூட வந்து
10: தெரிஞ்சு.
0: மறக்க முடியாத
10: நடந்த விஷயம் சொல்றீங்க, எனக்கு தெரியாது எல்லாம், நீங்க சொல்லி சொல்ல நிறைய விஷயம் தெரியும். அது இது விடை வந்து மியாமியா.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். காசி நலம் வாங்க.
2: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்
0: ராஜா. ராஜா வாங்க. வணக்கம்.
11: இது மயாமி தான், ஆனா நான் ஒன்று ஒன்று என்ன எனக்கு தெரியல, மியாமியா மயாமி அதை என்ன சொல்றீங்க நீங்க எல்லாரும்.
0: நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்கள் அமெரிக்காவில் என்ன சொல்றீங்க? அது
11: எல்லாரும் மயாமின்னு தான் சொல்றது. என்ன
0: அப்படியே
11: இங்க அங்க நானே ஒரு நாள் சொல்றதுதான் எல்லாரும் திருப்பி சொல்றாங்க, உனக்கே மயாமி தான் அது.
0: நான் மியாமி என்று தான் விட சொன்னேன், அப்ப எல்லாரும் அதை சொல்லுங்க.
11: நீங்க என்ன சொன்னாலும் அதை எல்லாரும் சொல்லுவாங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலம் நிர்மலா. நன்றி. நீங்கள் எப்படி?
12: நலமா இருக்கும். இது வந்து மயாமி தான்.
0: சரி நன்றி நன்றி
12: நன்றி.
0: ஆமாம் அது மயாமி. மியாமி தவறுன்னு சொன்னார் ராஜா. அமெரிக்கன் லாங்குவேஜில் மயாமி என்றுதான் அது நடைபெற இருக்கின்றது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களது நீள்பதில் சொல் நிகழ்ச்சியில் அடுத்த வினாவுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னர்,
13: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, தமிழ்ஃபெஸ்ட் .ca.

நேர்களை உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளில் பிரான்ஸ் 1998 தனது நாட்டில் நடைபெற்ற போட்டியின் போதும் பின்னர் 2018 ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற போட்டியின் போதும் சாம்பியன் கிண்ணத்தை தனதாக்கி கொண்டது. அதேபோல் இங்கிலாந்து 1966 ஆண்டு தனது நாட்டில் நடைபெற்ற போட்டியின் போது சாம்பியன் கிண்ணத்தை தனதாக்கி கொண்டது. அர்ஜென்டினா 3 சாம்பியன் கிண்ணத்தை பெற்றுக்கொண்டது. 1978 ஆண்டு அர்ஜென்டினாவில் நடைபெற்ற போட்டியின் போதும் 1986 ஆண்டு மெக்சிகோவில் நடைபெற்ற போட்டியின் போதும் அதனைத் தொடர்ந்து 2022 கட்டாரில் நடைபெற்ற போட்டியின் போதும் சாம்பியன் கிண்ணத்தை தனதாக்கி கொண்டது. 3 அர்ஜென்டினா சாம்பியன் கிண்ணத்தை வென்றிருக்கின்றது. பிரான்ஸ் 2 அதேபோல் இங்கிலாந்து 1 ஸ்பெயினும் 1 கிண்ணத்தை தனதாக்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அர்ஜென்டினா 4வது கிண்ணத்தை சுவீகரிப்பதற்காகவும் ஸ்பெயின் 2வது அந்த கிண்ணத்தை முத்தமிடுவதற்காகவும் போட்டியில் களம் காணுகின்றார்கள். கேள்வி என்னவென்றால், ஸ்பெயின் எத்தனையாம் ஆண்டு 1வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட கிண்ணத்தை முத்தமிட்டது? ஸ்பெயின் எத்தனையாம் ஆண்டு உலகக்கிண்ண ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட கிண்ணத்தை முத்தமிட்டது என்பதுதான் கேள்வி. 3 விடைகளில் இருந்து ஒன்றை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வரலாம். 3 விடைகள் தருவோம். ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தில் ஸ்பெயின் எத்தனையாம் ஆண்டு கிண்ணத்தை 1வது முத்தமிட்டு கொண்டது? அந்த வினாவுக்கான விடைகளை தர இருக்கின்றோம் நேர்களே. 1990 ஆண்டு 1வது விடை 1990, 2வது 2010, 3வது 2014. 1990, 2010, 2014. அலையுங்கள், பார்க்கலாம். ஸ்பெயின் ஐபீரியன் தேவி என்று அழைக்கப்படுகின்ற ஐபீரியன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் நாடு 2030 ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடாத்த இருக்கின்ற மொரோக்கோ போர்த்துக்கல் ஆகிய நாடுகளின் வரிசையில் இடம்பெறுகின்ற ஸ்பெயின் நாடு 2026 ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அர்ஜென்டினாவுடன் இறுதிப் போட்டியில் களங்காண இருக்கின்ற ஸ்பெயின் நாடு டீம் ஸ்பிரிட் என்றும் டீம் பேக் என்றும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் தங்களது ஆட்டத்தினால் புதிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஸ்பெயின் நாடு 2024 ஆண்டு யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் கிண்ணம் வென்ற நாடு. இப்போது டிஃபெண்டிங் சாம்பியனாக யூரோ கிண்ணத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் எத்தனையாம் ஆண்டு 1வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் கிண்ணத்தை சுவீகரித்தது? 1வது சாம்பியன் கிண்ணத்தை வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தடவை தான் கிண்ணத்தை பெற்றிருக்கின்றது. அந்த தடவை எந்த ஆண்டு அந்த கிண்ணத்தை அவர்கள் சுவீகரித்தார்கள் என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தருகின்றோம். 1990, 2010, 2014, 416644462, 22 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்பப்பாட உங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது ஈசன் விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

நேர்களை, நாங்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் மற்றொரு வினாவுடன் இணைந்திருந்தோம். வருகின்ற 19ஆம் தேதி இறுதிப் போட்டி ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய அணிகளுக்கிடையில் இடம்பெற இருக்கின்றது. 18ஆம் தேதி பிரான்ஸ் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கிடையில் 3வது இடத்துக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது. இங்கிலாந்து ஒரு தடவை 1966ஆம் ஆண்டு கிண்ணம் வென்ற நாடு. அதேபோல் பிரான்ஸ் 2 தடவைகள் உலகக்கிண்ண போட்டிகளில், ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில், 1998 தனது நாட்டில் நடைபெற்ற போட்டியிலும், 2018 ரஷ்யாவில் நடைபெற்ற போட்டியிலும் கிண்ணம் வென்ற நாடு. அர்ஜென்டினாவை பொறுத்தவரையில் அர்ஜென்டினா 3 தடவைகள் கிண்ணம் சுவீகரித்த நாடு. 1978, அதேபோல் 1986, 2022 ஆகிய ஆண்டுகளில் கிண்ணம் சுவீகரித்த நாடு. இந்த நாடுகளுடன் ஸ்பெயின் இப்பொழுது அர்ஜென்டினாவுடன் ஸ்பெயின் மோத இருக்கின்றது. ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் 2026ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டி மிக மிக மிக மிக மிக சுவாரஸ்யமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பல நாடுகளும் அர்ஜென்டினா ரசிகர்கள் ஒருபுறம் இருக்க, அர்ஜென்டினா எதிர்ப்பு ரசிகர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இப்போது ஸ்பெயின் பக்கம் திரும்பியிருக்கின்றது அவர்களது நிலை. குறிப்பாக அர்ஜென்டினாவுடன் தோல்வியுற்ற இங்கிலாந்து அணியின் ரசிகர்களாக இருக்கலாம். அதேபோல் அர்ஜென்டினாவுடன் தோல்வியுற்ற பல அணிகள் இருக்கின்றன, அவற்றை நான் சொல்லவில்லை. அந்த அணிகள் எல்லாம் இப்போது ஸ்பெயின் பக்கம் தமது ஆதரவை அதிகம் திசை திருப்பி இருக்கின்றன என்ற வகையில் இந்த போட்டி இப்பொழுது மிக சுவாரஸ்யமான போட்டியாக மாறியிருக்கின்றது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றிலே அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக பரபரப்பான ஒரு போட்டியாக இப்போது ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டி எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போட்டியிலே இப்பொழுது அர்ஜென்டினா அணி 3 தடவைகள் உலகக்கிண்ணத்தை வென்ற நாடு.

0: நன்றி மதன்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பஞ்சாயத்து.
0: சொல்லுங்கள் பஞ்சாயத்து.
2: இதுக்கு 2010 முதலாவதுக்கு மூன்றாவதுக்கு முதல தொடர்பு நீங்கள் சொல்லுங்க.
0: நன்றி
2: வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாசன் குவராஜ்.
0: வாங்க குவராஜ்.
3: இது 2010 தான். அன்னைக்கு 90 ஜெர்மனியா இருக்கும். சரியா நீங்க சொல்லுவீங்களா?
0: 90 கிண்ணம் என்ற நாடு சொல்றீங்களா? நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நான் கமல் பேசுறேன்.
0: கமல் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். இது வாசன் மாஸ்டர் கேட்டுக்கொண்டேன். எனக்கு 2010 ஆண்டு
0: நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எல்லா கேள்விக்கும் வரவணும் கமல். சரி நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன். நான் நம்பி வைக்கிறேன்.
0: நம்பி வாங்க.
5: 2010 ஹாலண்டுக்கு எதிராக வந்திருக்கிறோம் பண்ணி ஏதோ வல்லடிதம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன். நான் முறேன்.
0: முறேன் சொல்லுங்கள்.
6: 2010
0: 2010 என்ன? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன். நான் பா 2010 இந்த கேள்வியை பார்த்தா 2026 ஸ்பெயின் தான் அடிக்க போகக்கூடாது. இந்த கேள்வி அதுக்கு தான் கொடுக்கு.
0: பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன். சந்திரன்.
0: சந்திரன் வாங்க.
8: அதே மாதிரி முடிவும் அப்படி வர தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இது 2010 ஆனா அதே நேரம் இந்த இப்போ ஹொலண்டு வந்து 2-3 ஃபைனலுக்கு வந்திருக்கேன். ஆனால் ஒன்று ஒரு காம் எடுக்க இதாக போச்சு.
0: என்ன
8: அதே நல்ல விளையாட்டுக்காரர்களாக இருந்திருக்கேன். நன்றி வாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
9: 2010
0: வணக்கம். வணக்கம் அடுத்த நேர் வணக்கம்.
9: 2010 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கொக்கினது மன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. எத்தனை ஆண்டு
0: அது தெரியல. ஞாபகம் இல்லை. நன்றி நன்றி காசி. நன்றி. ஆமாம், அது 2010 என்பது மிகச் சரியான விடை. நேர்களை இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியிலே பல நேர்கள் இணைந்து கொண்டு விடை தந்தார்கள். இந்த 2010 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் நெதர்லாந்து அணிக்கு எதிராக போட்டியிட்டு இந்த வெற்றியை தனது ஆக்கி கொண்டது. இதில் உள்ள ஆச்சரியம் பாருங்கள். வருகின்ற அதற்காகத்தான் இந்த வினாவை கொண்டு வந்தேன். இந்த வினா கொண்டு வந்ததுக்குரிய காரணம் வடிவாக கேளுங்கள். இதற்காகத்தான் இந்த வினா இணைக்கப்பட்டது. 1978 அர்ஜென்டினா முதல் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் கிண்ணம் சுவீகரித்தது. அர்ஜென்டினா பல தடவைகள் இறுதிப் போட்டிக்கு வந்தது. 6 இதுவரை வந்திருக்குது. இப்போது 2026 7வது தடவையாக உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மோத இருக்கின்றது. 1930 முதல் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் உருகுவேக்கு எதிராக அர்ஜென்டினா தான் இறுதிப் போட்டியில் விளையாடியது. ஆனால் உருகுவே கிண்ணத்தை வென்றது. 78 இரண்டாவது தடவையாக அர்ஜென்டினாவில் நடைபெற்ற போட்டியில் அர்ஜென்டினா இரண்டாவது தடவையாக இல்லை 1978 அர்ஜென்டினாவில் நடைபெற்ற போட்டியில் இரண்டாவது தடவையாக அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு வந்தது. இறுதிப் போட்டிக்கு வந்து அர்ஜென்டினா 3-1 கோல் கணக்கில் நெதர்லாந்தை தோற்கடித்தது முதல். அதேபோல் 2010 ஸ்பெயின் முதலில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டியில் விளையாடுகிறது. நெதர்லாந்தை தோற்கடித்து கிண்ணம் சுவீகரிக்கின்றது. இந்த இரண்டு அணிகளும் முதல் எந்த நாட்டை தோற்கடித்து உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்தில் சாம்பியன் ஆனவை என்றால் நெதர்லாந்து என்ற அணியுடன் தான் மோதியிருந்தன. அந்த விடயத்தை கோடிட்டு காட்ட வேண்டும்.

86 ஆண்டு மெக்சிகோவில் நடைபெற்ற போட்டியில் அர்ஜென்டினா இரண்டாவது தடவையாக கிண்ணம் வெல்லுகின்றது. 2022 ஆண்டு கட்டாரில் நடைபெறும் போட்டியில் மூன்றாவது தடவையாக கிண்ணம் வெல்லுகின்றது. மூன்றாவது தடவையாக கட்டாரில் பிரான்ஸை எதிர்த்து ஆடியது. இரண்டாவது தடவையாக மெக்சிகோவில் அர்ஜென்டினா தனது போட்டிகளில் மேற்கு ஜெர்மனியை எதிர்த்து ஆடுகின்றது. இப்படி பல சுவாரஸ்யங்கள் ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இருக்கின்றது. நேர்களே, மீண்டும் ஒருமுறை அந்த வரலாற்று தகவலை சொல்கின்றேன். ஸ்பெயின் அர்ஜென்டினாவை தனது காலனித்துவ நாடாக வைத்திருந்தார். அதனால்தான் தென் அமெரிக்க நாடுகளெல்லாம் லட்டின் அமெரிக்க நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. பிரேசில் தவிர பெரும்பாலான தென் அமெரிக்க நாடுகளை ஸ்பெயின் தனது ஆட்சியின் கீழ் வைத்திருந்தது. ஸ்பெயினில் பேசப்படுகின்ற மொழி லட்டின் மொழி, அதனால்தான் லட்டின் அமெரிக்க நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது மிகப்பெரிய ஜம்பவான் நாடாக இருக்கக்கூடிய ஸ்பெயின், ஒரு காலத்தில் இருந்த ஸ்பெயின், அர்ஜென்டினாவுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு 1816 அர்ஜென்டினாவுக்கு சுதந்திரத்தை வழங்கிவிட்டு ஸ்பெயின் வெளியேறுகின்றது. வெளியேறிய பின்னர் அர்ஜென்டினா சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுகின்றது. அவர் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட பின் அர்ஜென்டினாவின் அந்த சுதந்திரம் ஜூலை மாதம் 9 1816 ஜூலை 9 ஒவ்வொரு வருடமும் ஜூலை 9 அர்ஜென்டினா சுதந்திரத்தை கொண்டாடும். இந்த சுதந்திர தினத்தன்று நாங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். அந்த வேளையில் இது பற்றி பேசியிருந்தோம். அர்ஜென்டினா ஸ்பெயினை சந்திக்க நேரிட்டால் நேரும் என்ற வகையில் எங்களது அந்த கருத்துக்களை வழங்கியிருந்தோம். இன்று ஒரு நேரும் அந்த விடயத்தை கொண்டு வந்து சந்திருந்தார். இரண்டு அணிகளும் தான் இப்பொழுது இறுதி போட்டியில் மோத இருக்கின்றன. பொதுவாக அர்ஜென்டினாவின் நேற்றைய ஆட்டத்தை வைத்து அர்ஜென்டினாதான் கிண்ணத்தை சுவீகரிக்கும் என்று நாம் சொல்வதோ, அல்லது ஸ்பெயின் பிரான்சுக்கு எதிராக ஆடிய ஆட்டத்தை வைத்து ஸ்பெயின் தான் போட்டியை கிண்ணத்தை சுவீகரிக்கும் என்று சொல்வதோ எந்தளவுக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. பொதுவாக ஆடுகளம், அந்த நாளைய வீரர்களது மனோநிலை குறித்து அந்த 90 வீரர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், அந்த கள நிலைகள்தான் நிச்சயமாக வெற்றிகளை தீர்மானிக்கும். புது புது தந்திரோபாயங்களுடன் இரண்டு அணிகளும் களமிறங்கும். இது சாதாரண போட்டி அல்ல, உலகக்கிண்ண போட்டி. அதுவும் 50 மில்லியன் டாலர்களை வெல்லக்கூடிய போட்டி என்ற வகையில் பல தந்திரோபாயங்கள் இருக்கு. மிகப்பெரிய ஜம்பவான்கள் எல்லாம் உலகத்தின் மிகப்பெரிய ஆலோசகர்கள், தந்திரசாலிகள், இவர்களது ஆலோசனைகள் எல்லாம் பெறப்படும். தனியே காற்பந்து பயிற்றுவிப்பாளர் எங்களது ஊர்களில் பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற போட்டிகள் போல் அந்த பயிற்றுவிப்பாளர்களது ஆலோசனை மட்டுமல்ல, பெரிய பெரிய ஆலோசகர்கள், நிபுணர்கள், இன்னும் கொஞ்சம் சூட்சுமமாக நாங்கள் சிந்திக்கப் போனால் ஜோதிடர்களது ஆலோசனைகள் எல்லாம் பெறப்படும். என்னென்ன தந்திரங்களை பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் ஆட வேண்டும் என்ற மிக நுணுக்கமான தந்திரோபாயங்களுடன் இரண்டு அணிகளும் களமிறங்கும். நாங்கள் வெளிப்படையாக பார்க்கின்ற போது ஓடி ஆடி விளையாடுவது போல் தெரியும். ஆனால் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு செயலிலும் அவர்களிடம் மிகப்பெரிய திட்டமிடல்கள் இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அர்ஜென்டினா அந்த திட்டமிடலை கடந்த அரையிறுதி போட்டியில் காட்டியிருந்தது. ஒரு விடயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கிலாந்து கோல் கீப்பர் தான் அருந்துகின்ற தண்ணீர் போத்தலில் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி ஒரு பெனால்டி கிக்கென்று வந்தார், பல விடயங்கள் எழுதியிருந்தார். சுருக்கமாக, ஒரு பெனால்டி கிக்கென்று வந்தால் மெஸ்ஸி எந்த பக்கம் அடிப்பார், அதேபோல் மார்டினஸ் எந்த பக்கம் அடிப்பார், பெர்னாண்டஸ் எந்த பக்கம் எப்படி அடிப்பார்
என்ற விடயமெல்லாம் எழுதி வைத்து அதை எப்படி தடுப்பது என்பதையெல்லாம் தான் அருந்துகின்ற தண்ணீர் போத்தினில் எழுதி ஒட்டி வைத்திருந்தார். இப்படி நுணுக்கமான பல வியூகங்கள் அமைக்கப்படும் என்ற வகையில் இந்த போட்டி இரண்டு அணிகளுக்கும் மிகப்பெரிய கனதியான போட்டிகள். சாதாரணமாக ஸ்பெயின் வெல்லும் ஆர்ஜென்டினா வெல்லும் என்ற வாசகங்களுக்கு அப்பால் அந்த சூழ்நிலைதான் இப்போது வெற்றியின் கருவாக மாற இருக்கின்றது என்பதை மட்டும் நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த 90 நிமிட சூழ்நிலைதான் எந்த அணி வெல்லப்போகின்றது என்பதை தீர்மானிக்க இருக்கின்றது. ஆர்ஜென்டினாவின் வியூக அமைப்புகள் அனல் பறந்துச்சு கடந்த போட்டியில், அரையிறுதி போட்டியில் எத்தனையோ வியூகங்களை, புது புது வியூகங்களை கொண்டு வந்தார்கள். இவை அத்தனையையும் நானும் நீங்களும் பேசுவது போல் ஸ்பெயின் நாட்டு ராஜதந்திரிகள், உதைப்பந்தாட்ட ராஜதந்திரிகள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். நிச்சயமாக அந்த வியூகங்களுக்கு எவற்றையெல்லாம் தடையாக போடலாம் என்று அவர்களும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆர்ஜென்டினாவும் ஸ்பெயினின் கடந்த கால போட்டிகள் அத்தனையும் பார்வையிடுவார்கள். யார் யாருக்கு என்னென்ன வியூகங்கள் அமைக்க முடியும் என்பதை நிச்சயமாக பார்ப்பார்கள். நல்ல டீம் வொர்க், ஒரு நல்ல டிஃபென்ஸ், ஒரு பாதுகாப்பு ஆட்டத்தை வழங்க வேண்டும். நல்ல டீம் அணி ஸ்பிரிட், டீம் ஸ்பிரிட், அணி சார்ந்த ஒரு விளையாட்டை வழங்க வேண்டும். அதேவேளை ஒரு ஒன் மேன் ஷோ, ஒரு தனிப்பட்ட மனிதரது ஆற்றலை வெளிக்காட்டுகின்ற விளையாட்டாக இல்லாது அணியின் வெற்றிக்கான விளையாட்டாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட கள நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி கோல் போடுகின்ற ஆற்றல் கொண்ட வீரர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்திலே களமிறக்க வேண்டும். ஆர்ஜென்டினா என்ன செய்தது என்றால் மிகச்சிறந்த 3 வீரர்களை ஆரம்பத்தில் களமிறக்கவில்லை, இறுதி 15 நிமிடத்தில் தான் அவர்களை களமிறக்கினார்கள். இப்படி பல யுக்திகள் இருக்கின்றது. இந்த யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி சொல்வார்கள், அந்த மண்டையை கிளறி கழுவி யாரெல்லாம் சாதுரியமாக இந்த ஆட்டத்தை முன்னெடுக்கின்றார்களோ அந்த அணிக்கு நிச்சயம் வெற்றி. நாங்கள் ஆர்ஜென்டினா வெல்லும் என்று எழுந்தமானமாக சொல்ல முடியாது. ஸ்பெயினை எந்த அளவும் நாங்கள் ஒரு இம்மி அளவு கூட குறைத்து மதிப்பிட முடியாது என்பதை மட்டும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த டொன்மில் சந்திரன், பஞ்சாட்சரம், வெண்பா, மதன், பவான், மொரின், ரமேஷ், குகதாஸ், தேவகுமார், நோர்வேஜியா, காசி மற்றும் யுஎஸ்ஏ ராஜா, நிர்மலா, கமல், நம்பிராசை ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 J.CA. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462
3: நேர்களை நானும் விடைபெறும் நேரம் இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனைவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருந்த நேர்கள், அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள், நில் பல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சியில் விடைகள் தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்கள், காட்டளை வழி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனைவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒருமுறை உங்களது பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்களின் பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 4169 03-9999.

0: பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்கம் மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 9056-7627.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம்.

0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு.

0: நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30க்கும் காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

அழிந்து சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூ

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவெண் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

இளமயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் செய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-67-667-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem. And did you
6: bar kalam closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: HD WHD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9 0 7 2 0 0 9 0 6 6 7 7 2 0 0
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 2892004677 2892004677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $22 வரையும் ஒரு பவுன் நகை அடகுக்கு $1,000-$1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem. And did you know?
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155.
7: 416-268-0155.
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்,

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஒரு சிறப்பான இன்னொரு நாளில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். மீண்டும் காலை வணக்கம். அதுக்குள்ளே 17ஆம் தேதி ஆயிடுச்சே, பாதி மாதம் முடிஞ்சிருச்சே. கரெக்டு, ஜூலை மாதத்தில் நிறைய செலிப்ரேஷன் நடந்தது, அதே மாதிரி நிறைய இழப்புகளும் நடந்தது. நினச்சே பார்க்க முடியாத இயற்கை சீற்றங்களும் வந்து நம்மளை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கும் ஒரு அழகான தலைப்பு உங்களுக்காக காத்திருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஃபோன் எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நிறைய புது நேயர்கள் இன்றைக்கி வருவாங்கன்றதை நம்பி வந்திருக்கேன். கடவுளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு, கடவுளே புது நேயர்கள் எல்லாத்தையும் அனுப்புப்பா அப்படின்னு கேட்கல அப்படின்னாலும் நான் உங்களை வந்து மனசார கேட்குறேன். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் பையன் பாவம் இவ்வளோ கெஞ்சுறானே, நம்ம அவ்வளோ வந்து நிகழ்ச்சி இத்தனை நாள் கேட்டுட்ருக்கோமே, ஆனால் நம்ம வந்து ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணால் என்ன? இந்த சில பேர் இருப்பாங்க, கூட உறவினர்கள் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஊருக்கு அங்கேருந்து இங்கே கனடாவுக்கு வந்திருப்பாங்க. நம்ம வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணுவோம், எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா, எதுவாக இருந்தாலும் கேளுங்கள், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வச்சுருவோம். ஆனால் ஒரு தடவை கூட நேரில் போய் பார்க்கவே மாட்டோம். அவங்க கூப்பிட்டாலும் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்காமல் டப்புன்னு போய் நேரில் ஒரு 8 பார்த்துட்டு, எல்லாம் ஓகேவா, இந்தாங்க ஒரு உங்களுக்காக ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், பையனுக்கு எல்லாம் ஓகேவா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசாரித்து வரதில் இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டியே தனி. அந்த மாதிரி பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள்மே. ஸோ அதனால் யார் உறவினர்கள் வந்தாலும் உடனே போய் நேரில் பார்க்கணும் அப்படின்றலாம் வந்து நம்ம பழக்கத்திலே இருக்குது. இங்கே நீங்கள் நேரில் பார்க்க வரலனாலும் ஈஸியான விஷயம் என்னென்னா ஃபோன் பண்ணுறது. ஃபோன் எடுத்து டயல் பண்ணி எனக்கு ஒரு அளவு சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த ஒரு கோரிக்கையை இங்கே வச்சுட்டு இப்போ செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். சிறப்பான தலைப்பு காத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான கதையும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம இந்தியாவிலேருந்து கால் பண்ணுற நிர்மலா சொன்ன மாதிரி பின்னாடி பொங்கி பொங்கின்னு ஏதோ ஒன்று சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா எனக்கு அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருவோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அப்படி நல்லாவே போட்டோம். இன்றைக்கி சிறப்பான ஜாலியான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். அந்த கதையும் கேட்க தயாராக இருங்க. சரியாக 12 மணிக்கு கதை ஆரம்பிக்கும். சில பேர் வந்து எனக்கு நிகழ்ச்சி அப்போ நிறைய ஈவெண்ட்ஸில் நேரில் பார்க்குறப்ப முக்கியமாக நான் எப்படியாவது அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து ஒரு மணி நேரம் என்னக்கு வந்து பிரேக் நான் வந்து எக்ஸ்ட்ராவே எடுக்கிறேன். அரை மணி நேரம் பிரேக்னா அது ஒரு மணி நேரமாக எடுக்கிறேன். இல்லைனா நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த டைம்லேருந்து கேட்பேன் அப்படின்னா சரியாக எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். வெள்ளிக்கிழமை சரியாக 12 மணிக்கு கதை ஆரம்பிக்கும். 12 to 1 அந்த கதை நேரம். ஸோ அதை தான் வந்து மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறேன். நிறைய கேட்குற நேரத்தை கால் பண்ண முடியறதில்லை, ஏன்னா என்னோடய டைமிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காலையில் 7:30 கிளம்பிடுறேன், அதுக்கப்புறம் ரிட்டர்னில் வந்து 4 மணிக்கு தான் நான் வந்து வாகனத்தில் வரும்போது கேட்க முடியும். உங்கள் ப்ரோக்ராம் மட்டும் மிஸ் பண்ணிடுறேன், என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, காலையிலலாம் பண்ணாதீங்க, ஈவினிங் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து திடீர்னு என்னோடய ஸ்கெடியூலே மாற்றுவாங்க. ஆஹா, இது நல்லாயிருக்கே, நீங்கள் வந்து என்னையே வந்து என் ப்ரோக்ராமுக்கு வாங்க அப்படின்னா நான் வர்ற நேரத்துக்கு நீ வாடா அப்படின்றீங்க அப்படின்னு நிறைய ஃபன்னான கான்வர்சேஷன்லாம் போச்சு. ஸோ இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக நான் கொண்டு வந்துடுறதே வந்து ஸ்பெஷாலிட்டி தான். அதனால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்றது நாங்கள் பேசும்போது உங்களுக்கு தெரியும். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் எல்லாரையுமே வந்து வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3.
1: இலங்கையில் இதுவரை டெங்கு நோயினால் உயிர்ந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து அண்மையில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. கிளிநொச்சி மாவட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டம் சிலரின் பொறுப்பற்ற மற்றும் நாகரிகமற்ற நடத்தை காரணமாக இடைநிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரட்ன துப்பாக்கியினால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் வருண ஜெயசுந்தர உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை நீட் யுஜி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தேர்வில் மொத்தம் 11,21,000 மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பதாகவும், இதில் 58% அதிகமான மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் சட்டவிரோதமாக வசித்து வந்த வங்கதேசத்தினர் 13 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நாடுகடத்தும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். முதுமையடைந்த அல்லது குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்ட கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பதற்கான கொள்கையை 3 மாதங்களுக்குள் வகுத்து அறிவிக்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்த விக்ரம் 1 என்ற விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளைய தினம் விண்ணுக்கு ஏவப்படவிருக்கின்றது. வான்குவர் துறைமுகத்திற்கான பெரிய விரிவாக்க திட்டத்தை ஒட்டோவா பரிந்துரைத்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீஃபன் மேக்கினன் தெரிவித்திருக்கின்றார். ரயில் தீப்பிடித்து எரிந்ததைத் தொடர்ந்து ரயில்வே தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் தீவிர காட்டுத்தீ மண்டலங்கள் வழியாக ரயில்களை இயக்குவதை நிறுத்துமாறு கனேடியன் நேஷனல் ரயில்வேயை கேட்டிருக்கின்றது. கியூபெக் மாகாணத்தின் லாக் மெகாண்டிக் நகரின் மையப்பகுதியை தவிர்த்துச் செல்லும் வகையில் ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்க மாற்றுப்பாதையை அமைப்பதற்கு கனேடிய போக்குவரத்து முகமை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. சைக்ளோஸ்போரியஸ் எனும் ஒட்டுண்ணி நோயின் பரவலான பாதிப்பு குறித்து விசாரித்து வரும் அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் டெய்லர் ஃபார்ம்ஸ் என்ற விவசாய நிறுவனத்தினால் டாகோ பெல் உணவகங்களுக்கு வழங்கப்பட்ட ஐஸ்பர்க் லெட்டஸை இந்த நோய் தொற்றின் சாத்தியமான மூலமாக அடையாளம் கண்டிருக்கின்றனர். குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் இடங்கள் மற்றும் தளபாட ஆதரவு மையங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. 2027 முதல் திருத்தப்பட்ட GSP+ ஐரோப்பிய சந்தையில் முன்னுரிமை அடிப்படையில் வர்த்தக அணுகலை பாகிஸ்தான் தொடர்ந்து பெற விரும்பினால் அந்த நாடு தனது செயல்பாட்டில் உள்ள தொடர்ச்சியான குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டுமென்று ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பாடரீதியிலான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். கணிதம் போன்ற பாடங்களுக்கு நிலவும் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய ஆட்சேர்ப்பு முறை மூலம் அந்தந்த பாடங்களுக்கு தேவையான தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். 2021 பின்னர் முறையான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை என்பதனை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இந்த ஆண்டுக்குள் 30,000 புதிய ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்று உறுதி வழங்கியிருக்கின்றார். மே மாதம் நடைபெற்ற போட்டி பரீட்சையில் பட்டதாரிகள் உட்பட சுமார் 180,000 பேர் தோற்றியிருந்தனர். தற்பொழுது கிடைத்துள்ள வினாத்தாளர்களின் மதிப்பீடு செய்யும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இதேவேளை அதிபர் சேவை சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முத்துராஜவல பகுதியில் மேலதிகமாக 7 எரிபொருள் நிரப்பு தொட்டிகள் நிர்மாணிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதன் தலைவர் ஜனக ராஜகர்ண தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விநியோகம் மற்றும் களஞ்சியப்படுத்தல் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தின் கீழ் இந்த புதிய தொட்டிகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. இந்த 7 தொட்டிகளில் 4 தொட்டிகள் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும். இதேவேளை முத்துராஜவல பகுதியிலிருந்து கட்டுநாயக்க வரை எரிபொருளை கொண்டு செல்வதற்காக 21 கிலோமீட்டர் நீளமான புதிய குழாய் வழித்தகுதியொன்றை நிர்மாணிப்பதற்கான அறிவிப்பொன்றும் ஜனக ராஜகர்ணாவினால் வெளியிடப்பட்டு வைத்திருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக கொழும்பு துறைமுக வளாகத்திலிருந்து கொலனாவை வரை மற்றொரு புதிய குழாய் வழித்தகுதியை அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழிகள் விவகாரத்தில் குற்றவாளியாக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அண்மையில் தெரிவித்த கருத்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேறு பூசியவர்களுக்கு பதில் வழங்குவதாக அமைந்திருந்ததாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். செம்மணி ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபொழுது தங்கள் மீது பழி போட்ட சக தமிழ் கட்சிகளுக்கு செம்மணி விவகாரத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட ராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்த கருத்து ஊடகங்களில் வெளியானது. தனக்கு பொதுமன்னிப்பு வழங்கினால் செம்மணியுடன் தொடர்புடைய பல ராணுவ உயரதிகாரிகள் தொடர்பில் உண்மையை கூறுவேன் என்ற அவருடைய கருத்துக்களில் EPDP தொடர்பில் எந்த கருத்துக்களும் கூறப்படவில்லை. அவருடைய அந்த கருத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது தமிழ் சக கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி குறித்து இரண்டு கட்சிகளினதும் தலைவர்கள் கலந்துரையாடியிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் நவீன் திசாநாயக தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி தொடர்பில் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாசாக ஆகிய இருவருமே பேசியிருக்கின்றார்கள். எனவே தாம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் ஒருபோதும் பங்கேற்கப் போவதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் தெரிவித்திருக்கின்றார். ஈரோடில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பேசிய அவர், தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவளிக்க உள்ளதாகவும் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் ஒருபோதும் பங்கேற்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அரசு எடுக்கும் முடிவின் தன்மைக்கேற்பவே தமது எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 12 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதில் சிகிச்சை பலனின்றி 4 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த 4 பேரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள் மற்றும் பிற நீண்டகால உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை ஆந்திராவில் 67 கோவிட் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 12 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களில் 3 வீட்டு தனிமையிலும் 2 மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்படுகின்றது. விமென்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் என்ற செயல் திட்டத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கின்றது. பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளை மேம்படுத்த ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்ய அரசு ஒப்பந்தம் கோரியிருக்கின்றது. மாவட்ட வாரியாக எந்தெந்த துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதனை கண்டறிய முடிவு செய்யப்பட்டுள்ளது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை வித் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ஆர்ஜே ராஜ். நானே சொல்லிக்கிறேன் இதெல்லாம், ஏன்னா வேற யார் சொல்லுவா. இன்னைக்கு முக்கியமான விஷயம், அது வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன இது பொசுக்குன செய்தி இல்லை ராமண்ணா, மறுபடியும் கோவிட் வந்துருச்சாவே. ஆஹா, கலை அலங்காரம், மறுபடியும் மாஸ்க் பாக்கெட்டை வாங்கு, சானிடைசரை வாங்கு, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஆந்திராவில் மறுபடியும் கோவிடு, அதில் ஒரு 4 பேர் போய் சேர்ந்துட்டாங்க, 64 பேருக்கு கோவிட் தொற்று அப்படின்லாம் வந்து பயமுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் தான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்பர்க் லெட்யூஸை கட் பண்ணி போட்டு சாண்ட்விச் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு வந்தால் பொசுக்குன்னு அந்த தொற்றுக்கு இன்னொரு வியாதி வந்திருக்கு. அதுக்கு காரணம் ஐஸ்பர்க் லெட்யூஸ் தான் அப்படின்ட்டுருக்காங்க. சுடுதண்ணியில் கழுவி தான் போட்டோம், ஆனால் என்ன இப்படி எதாவது சாப்பிட்றது அப்புறம் வாழ்க்கையில் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி ஐஸ்பர்க் லெட்யூஸை போட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி யோகர்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் வந்து சாப்பிட்ற பரம்பரையில் மறுபடியும் நம்ம வந்து பிறக்கவா போகிறோம் அப்படின்னு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் ஐஸ்பர்க் லெட்யூஸையும் ஆப்பி வச்சுட்டாங்களே. இப்போ எதை தான் சாப்பிட்றது புரியல. பழையப்படி சமோசா கட்லெட்னு போயிட வேண்டியதான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கனடாவில் அந்த ஃபயர், அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 600 இடங்களில் வைல்டு ஃபயர் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு கனடாவில். அந்த ஃபயர் வந்து நம்ம ஏரியாவில் வந்து அந்த புகை மண்டலங்கள் லாஸ்ட் ஒரு கடந்த ஒரு 4 நாட்களாக பயங்கர மோசமான ஒரு ஏர் குவாலிட்டியன்னு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே லைட்டாக காற்று அதை தள்ளிட்டு போய் இப்போ யூஎஸ் சைடுக்கு வந்து 3000. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டொரண்டோவில் சில பகுதிகளையும் டெட்ராய்ட்லேயும் நியூயார்க்லேயும் வந்து கடுமையான வந்து ஹசார்டஸ் ஏர் குவாலிட்டியை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை என்னென்னா, இப்போ நிறைய இடங்களில் வந்து அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நானுமே வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு அவுட்டோர் வெட்டிங் பண்ண வேண்டியது, ஆனால் அந்த அவுட்டோர் வெட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணி அதை வந்து வீக் டேலே அந்த கேன்சல் பண்ணி அதை வேறு ஏதோ பிளான் பண்ணி பாவம். நிறைய அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணது, சம்மர் கேம்ப்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, பீச் எல்லாம் மூடிட்டாங்க, வெளியில் மக்கள் வந்து உலாவக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்லேயும் வந்து மக்கள்லாம் வந்து பிளான் பண்ண கெட் டுகெதர்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. நார்தர்ன் ஒன்டாரியோவில் வந்து இப்போ லோக்கல் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸை வந்து உடனே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பல ப்ராப்பர்ட்டிஸ் பேர்ன் டு ஆஷஸ் அப்படின்ட்டே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்காகோ, அப்புறம் மிஷிகன், பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியா இந்த ஏரியாக்கெல்லாமே வந்து ஏர் குவாலிட்டி வார்னிங் கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்களில் இதை விட மிக கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா, 800 இடங்களில் 809 இடங்களில் வந்து முதல்ல ஃபயர் இருந்திருக்கு. இது புதுசாக வந்து இன்னொரு 32 இடங்களில் புதுசாக மறுபடியும் நியூ ஃபயர் வந்து ஸ்பார்க் ஆகிருக்கு தேர்ஸ்டேலிருந்து. இது எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மழை பெய்தால் தான் வந்து கொஞ்சமாவது கண்ட்ரோலில் வரும். ஆஃப்கோர்ஸ் அது வந்து சாட்டர்டே நாளைக்கு வந்து ஒரு மழை பெய்யும் வாய்ப்பை வந்து வெதர் நெட்வொர்க் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு நல்ல ஒரு மழை இப்படி ஜோடு பெஞ்சுது அப்படியே அடக்குனா எப்படி இருக்கும் பாவம். என்ன ஏன்னா இதை இவங்களாம் அந்த நெருப்பு அணைக்காமல் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வீடியோ பார்த்தா தெரியுது எப்படி எரியுது தெரியுமா, கொழுந்து விட்டு எரியுது. அந்த நெருப்பெல்லாம் நீங்கள் சும்மா தண்ணி ஊற்றி அணைச்சிட முடியாது. அவங்களும் எல்லாத்தையும் பாசிபிளாக இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த வெதரில் திருப்பி இன்னொரு 30 இடம் அது அதிகமாகிட்டே போகுது. ஸோ இப்போ கிராஸ் ஃபயரை வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது நெருப்பு எரிஞ்சிட்டு வரனா எதிர் நெருப்பு, நாமளே ஒரு இடத்துல நெருப்பை பற்ற வச்சு அதை அணைக்கிறதுக்காக ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நியூயார்க்கில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப புவரான ஏர் குவாலிட்டியை ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் வந்து கரண்ட்டாக இந்த நெருப்பு எங்கே போயிட்டுருக்குன்றதுக்கான அப்டேட். இப்போ அடடா பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குது, வெளியில் போகலாமே அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப நேரம் வெளியில் இருக்காதிங்க. இன்னும் முழுமையாக வந்து சரியாகலை அப்படிங்கிற சொல்லிவிட்டு இன்றைக்கி தலைப்பு என்ன, நம்ம நேயர்களோடு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முதல்ல வேர்ல்டு இமோஜி டே. இமோஜின்றது இப்போ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கமாகிடுச்சு. டெக்ஸ்ட்டே யாருக்கும் பண்ணுறதில்ல, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே தம்ஸ்அப்பு, யாரையாவது பிடிச்சிருக்குன்னா உடனே ஹார்ட்டு, யாராவது எதாவது சொல்லி நம்ம கஷ்டமாக இருந்தால் உடனே சோகம் மூஞ்சி, இல்லைன்னா வந்து ஸ்மைலி மூஞ்சி, கட்டி பிடிக்கிற மாதிரி இமோஜி. ஸோ இமோஜியில் தான் வந்து வாழ்க்கையே நடந்துகிட்ருக்கு. என்னுடைய அண்ணன் பொண்ணு வந்து பேசினா பேசவே மாட்டான், ஒன்லி இமோஜிஸ் மட்டும்தான், இமோஜி கம்யூனிகேஷன் தான். எங்கிருந்து இந்த இமோஜி எல்லாம் பிடிப்பானே தெரில. பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இமோஜிலே தான் நடக்குது, வாழ்க்கையே இமோஜி அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதிகமாக இமோஜி பயன்படுத்துகிற ஆளா? உங்களுக்கு பிடிச்ச இமோஜி என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு டிசைன், இமோஜி டிசைன் இருக்குது, அது என்ன நான் சொல்கிறேன், அடிக்கடி நான் பயன்படுத்துறது, அதை நான் என்னென்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சரி, தலைப்புக்கு வருவோம். ரெண்டு தலைப்பு முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து நீங்கள் டேட்டூ டே, உங்கள் பாடியில் நீங்கள் ஏதாவது டேட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னா அது என்ன, என்ன குறிக்குது, என்ன பேரா இல்லை ஒரு படமா, எந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். என் பாடியில் வந்து ஜீரோ டேட்டூ, நான் வந்து டேட்டூவே போடலை, போடவும் வந்து விருப்பம் இல்லை எனக்கு வந்து அந்த டேட்டூ மேலே மிகப்பெரிய ஃபேசினேஷன் கிடையாது. நான் ஆனால் வரைவேன், டேட்டூ டிசைன்லாம் பண்ணுவேன், பட் நம்ம பாடியில் போட்டுக்கிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் அந்த எண்ணம் வரலை. மேபி ஃப்யூச்சரில் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டூ தான் இன்றைக்கி வந்து முக்கியமான. உங்கள் பாடியில் டேட்டூ இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாத்தையும் கூட ப்ரைம் தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி லாட்ரி டே. கனடாவில் மட்டுமே வந்து 90 பில்லியன் டாலர்ஸ் வந்து ஆனுவல், எவ்ரி வருடம் வந்து கலெக்ட் ஆகுது. இதில் லாட்ரியில் மட்டும் 90 பில்லியன் டாலர்ஸ், 90+ 90+ பில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு வருடத்தில் லாட்ரியில் மட்டுமே வந்து கவர்மெண்ட் சம்பாதிக்குது. புரியுதா? அதிலிருந்து உங்களுக்கு வந்து இப்போ அடியுங்கப்பா 60 மில்லியன் டாலர் கொடுக்குறாங்க அப்படின்னா, 60 மில்லியன் டாலர் கொடுக்குற அந்த கம்பெனி 60 பில்லியன் டாலர் உள்ளே வச்சுருப்பாங்க. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல லாட்ரி வாங்குற ஆளாக இருந்தால் சூப்பர் தான், நல்லது. நம்ம அதிர்ஷ்டம் எங்கேருந்து அடிக்க போகுது அப்படியே அடுத்து டெய்லி தான் பிளான் பண்ணுவோம், டெய் எனக்கு லாட்ரி மட்டும் அடிக்கிட்டுண்டா பாடுறா, எனக்கு லாட்ரி மட்டும் அடிக்கிட்டா பாடுறா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கனவு கண்டு வச்சுருப்பீங்க. பட் அதில் தலைப்பு இப்போ வாழ்க்கையில் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம், எனக்கு இது கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஆல்ரெடி எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, யோகம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீங்க, இதுதான் என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி எதை நினைக்கிறீங்க, தயவு செய்து கையெடுத்து ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டமே என்னுடைய மனைவி தான், இல்லை என்னோடய கணவர் தான், இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லி இந்த கிரிஞ்சு பதிலை தயவு செய்து கொண்டு வந்துடாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கிரிஞ்சு பதில்கள் ப்ளீஸ் நோ, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்பா அம்மா வந்து கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கேன், அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை தான் எனக்கு பெரிச்ச எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்படியே 200 பவுனோட கும்முன்னு ஒரு பொண்ணு எனக்காக கட்டி கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் அதிர்ஷ்டம் கரெக்டாக, அதை ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பதிலோடு தயவுசெய்து கால் பண்ணி என்னோட பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நினைக்கிறது என்ன? யூஸ்வலாக சொல்லுவாங்க, எனக்கு பிறந்த என்னுடைய பொண்ணு தான், இல்லை என் பையன் தான் என்னை கட்டி காப்பாற்றுறேன், இது இப்போ என்னை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுறது, என் குடும்பத்தையே காப்பாற்றுறது, என் பையன் தான் என் பொண்ணு தான், அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லி இவங்க தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை தான். இப்போ எனக்கும் அப்படி தான், என் குழந்தை தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் சொல்லலாம், அதெல்லாம் தெரியும். நான் கேட்குறது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், உறவுகள், மனிதர்கள், அதுக்கு உயிர் இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம். அதிர்ஷ்டம் பொருளாக தான், இப்போ அப்படி தான் நான் சொல்லுவோம், அல்ல பொருளோ இல்லை ஒரு பதவியோ இல்லை ஒரு வாய்ப்போ அந்த மாதிரி ஏதாவது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது என்ன? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த யோகம் அடிச்சிருச்சு, ஆல்ரெடி உங்கள் கரண்ட்டாக நீங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, அது என்ன அப்படிங்கிற சொல்லலாம். இல்லை இந்த அதிர்ஷ்டத்தை தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்னா அதையும் சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன, இல்லை கிடைக்கணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படிங்கிற சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடல் கேட்டிங்கன்னா தர்றத்துக்கு தயாராக இருக்கேன். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் தல தோனி, காலை வணக்கம் தலைவா.
1: ஓ வணக்கம் ராஜ், எப்படி நீங்க, நலமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க நர்மா நலமா இருக்கீங்களோன்றது பயங்கர ஃபேமஸ், வைரல் ஆயிருச்சு தெரியுமா? ஆமா, என்ன நானே ஈவெண்ட்டுக்கெல்லாம் போனா என்ன வந்து மீட் பண்றாங்கல்ல ஆட்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது நிகழ்ச்சி கேட்குற காலர்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க, அவங்க வந்து என்கிட்ட இப்படி தான் கேட்குறாங்க, நீங்கள் நலமாக இருக்கீங்களா அப்படி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு.
1: அப்படியே அதை நீங்க சொன்ன பிறகு
0: நீங்க சொன்ன மாதிரி
1: அந்த பின்னுக்கு அந்த உங்களுக்கு பின்னுக்கு அந்த வெள்ளிக்கிழமையில நிக்கிற நிசாந்தி நினைக்கிறதா கேக்குது.
0: அப்படி அனிக்கிறாங்களா? நிஷாந்தினி
1: வெளிக்கிறவதானே?
0: ஆமா
1: ரெண்டு தடவை ஜெர்மன் போர்டர்லயும் பிரான்ஸ் போர்டர்லயும் பிடிபட்டறான். ரெண்டு தடவை அண்டர் கிரவுண்ட்ல போட்டவங்க. அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்து ரெண்டு நாள் வச்சிருந்தவங்க. அப்ப பிரெஞ்சோ ஜெர்மனோ தெரியாதானே உங்களுக்கு? வாசிய ஒன்றும் தெரியாதானே?
0: ஆமா.
1: அப்ப அப்படியா இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சபடியா ரெண்டு தினமும் இல்லாட்டியும் எங்களுக்கு நோபலா வந்து அண்டர் கிரவுண்ட்ல போட்டா டிபோர்ட் பண்ணணும் ஸ்ரீலங்காக்கு. அதான் ரூல். இங்கிலீஷ் தெரிஞ்சபடியா கதைச்சு ரெண்டு தரம் விட்டாங்க. அதுதான் இந்த வாழ்க்கையில ஆனபடியா நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்.
0: இல்லனா என்ன? அப்படியே ஜெயில போற மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்குமா?
1: அப்படியே ஸ்ரீலங்காக்கு டிபோர்ட் பண்ணுவாங்க.
0: ஐயோ, ஆஹா.
1: அங்க டிபோர்ட் பண்ணினா நாங்க ஸ்ரீலங்கா தமிழ் தானே?
0: ஆமா.
1: ஆனபடியா அங்க
0: கண்டிப்பா. ஐயோ, இது செம்மையா இருக்கு. நான் நினைச்சு பாக்குறேன். ஆனா உங்களுக்கு நிஜமாவே வந்து பயங்கரமான வில் பவர் அண்ட் தைரியம் ரெண்டுமே வந்து சிறப்பா இருக்கு உங்களுக்கு. அது வந்து கண்டிப்பா அடிச்சுக்க முடியாது.
1: நடந்திருந்தால் உயிர் சேதம், அதோட எங்க குடும்பமே அப்படியே போயிருக்கு. இப்படி இருந்திருக்காது என்ன பொருத்தமெல்லாம் உயிரோட எங்க குடும்பமே எங்க வீடே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டு எனக்கு ஏதாவது நடந்திருந்தா
0: உங்க நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ஒரே ஒரு ரஜினிகாந்த் டைலாக் தான் ஞாபகம் வருது. ஆண்டவன் நல்லவங்களை ரொம்ப சோதிப்பான், கைவிட மாட்டான் அப்படின்றது மாதிரி.
1: வெள்ளிக்கிழமையில முதலாவது நேரா வேறுபடியா நான் பக்தி பாட்டு கேப்ப வண்டி இன்னைக்கு நீ எல்லா தெய்வம் இல்ல அந்த பாட்டு கேட்கலாமா? படம் இல்லையா அது பக்தி பாட்டு இனிமேல் வெள்ளிக்கிழமையில ராஜேஸ்வரியமா இல்ல இருக்கும் எல்லா நேயர்களுக்குமாக வெள்ளிக்கிழமையில மாத்திரம்.
0: ஆக்சுவலி நீ காலையில கார்ல வரும்போது ஃபுல்லா ஒரே முருகர் பாட்டு தான் கேட்டு வந்தேன்.
1: ஓ மேடம் சொல்லிட்டு இனிமேல் நடுகை என்ன காலம் பின்னிரம் எல்லாம் சினிமா படத்தானே வெள்ளிக்கிழமையில முதல் நேரப்படியாயும் எல்லாருக்குமா? ஏன்னா கொங்கணம் போற ரவிசங்கர் எல்லாரும் நல்ல வடிவ அந்த ராஜேஸ்வரியம்மா பாட்டு கேட்டது தானே எல்லாருமா? இதை கொண்டு அப்ப
0: நன்றி. எப்பயுமே வழக்கம் போல நம்ம இதயம் கொண்டு வந்து ஆரம்பிச்சு வச்சு பிள்ளையார் சொல்லி போட்ட நிகழ்ச்சி சிறப்பாக தான் நடக்குது. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். போடு சென்ற வெள்ளிக்கிழமை வந்த நிஷாந்தினி இன்னும் போகவில்லை.
0: ஓ நிஷாந்தினி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். வருவேன், வந்து இந்த கழுத்தை பிடிக்க போவேன்.
0: எங்க வீட்டுல ஆல்ரெடி ஒரு நிஷாந்தினி என்ன கழுத்தை பிடிச்சிதான் இருக்குது. ஆமா, இன்னும் வந்து பாருங்க எங்க வீட்டுக்கு, அடுத்த நிமிஷம் ஓடிடுவீங்க.
2: அப்படியா?
0: ஆமா.
2: கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அப்படி ஒரு அவங்களை கிடைச்சிருக்கு.
0: ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம். என் வாழ்க்கையில என் முதுகுல ஒரு சாத்தா ஏறி உட்காந்துருந்த உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். சூப்பர். சாரா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
0: இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆச்சரியம் தான். ஏன்னா சாராக்கு லீவ் விட்டா எங்கேயாவது கிளம்பிடுவீங்களே, ஏதாவது ஊருக்கு டிராவல் ஜாலியா. இந்த இந்த தடவை வந்து இங்க கூடி இருக்கிறதுல சந்தோஷம் எங்களுக்கு. தெரியும், என்ன ஏதாவது பிளான் போட்டு தான் இருப்பீங்க, நம்மளை ஏமாத்த முடியாது.
2: அவங்க போய் அங்க பாட்டு கத்துக்கிறாங்க.
0: அவங்களாவே கண்டிப்பா வந்து பாடுவாங்க. இன்னைக்கு எதிர்பார்க்கலாம், இன்னைக்கு வந்து ஒரு இசை மலையில வந்து அடைக்கிருக்கும். அப்படி சரி, அப்ப அப்படி வச்சுவோம். சரி சாரா, உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? எதை எதை மிகப்பெரிய அதிர்ஷ்டம்? இல்ல வரப்போறதா இல்ல வந்ததா?
2: இருக்கணும் அப்படின்னு அங்கெல்லாம் செட்டில் ஆகிய தோடங்களும் இருக்கு நிறைய அதெல்லாம் இருந்து டீச்சிங்கும் எனக்கு கூட நாட்கள் இருக்கலாது வெளியே திரும்ப இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரம் தான் துபாய்க்கு திரும்ப இவர் இருந்ததுனால லீவ்ல வந்தேன். கேஷன்ல பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தோடனே அங்க நல்லா இருக்கப்பா என்னத்துக்கு அப்படின்னு தொழில விட்டுட்டே
0: வந்தேன்.
2: அப்ப எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ஆஸ்திரேலியா அங்க இங்க போறதுக்கு, நாங்க ஒமான்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு, நாங்க நியூசிலாண்ட் போறதுக்கு அப்ளிகேஷனை கொண்டு வந்து வச்சுட்டு வேணாம் ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்ட்டு அதை போட்டு குப்பையில போட்டுட்டோம். திரும்ப சரி எல்லாரும் எங்க போறாங்க, கனடா தான் அப்படின்னு கசின் ஒரு ஆள் சொன்னா, கசின் அவ அக்கௌண்டன், இன்னொரு கசின் டாக்டர், நாங்க மூணு பேரும் சேர்ந்து போவோம் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி துபாயில வச்சு அப்ளை பண்ணினோம். ஆனா எனக்கு விருப்பமே இல்லை. அப்ளை பண்ணி ஒரு 1 இயர்ல எங்களுக்கு இன்டர்வியூ வந்தது அபுதாபிக்கு. அங்க போன உடனே ரெண்டு பேரையும் வச்சு பிள்ளைகளையும் வச்சு இன்டர்வியூ பண்ணினாங்க. உடனே சொல்லிட்டான் யுவா பாஸ் பிஆர் வந்து போஸ்ட்ல வரும் என்னமோ சொன்னாங்க, இல்ல பேப்பர் தான் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்தாங்க, நீ போய் 3 மாசத்துக்குள்ள போகணும் அப்படின்னு. எதிர்பாராத ஒன்று, நாங்க என்ன ஸ்ரீலங்கா போய் இருந்து விருப்பமே இல்லை இங்க வர்றதுக்கு. அப்ப விருப்பமே இல்லாம சரி அது கிடைச்சாது, கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 2 வீக்ஸ் இருந்துட்டு போயிடுவோம் பிஆர் எடுத்துட்டுன்னு தான் வந்தது. வந்தா குழந்தைகள் எல்லாம் ஆசை இங்க இருக்கணும் இருக்கணும் இருக்கணும் அங்க போயிட்டு திரும்ப இங்க வரணும்ன்றே இது நாங்க, அதனாலதான் இங்க வந்தது நாங்க. அடுத்தது அதே சும்மா அந்த எதிர்பாராத விதமாக வந்து நடந்த தேடி தேடி போய் நடக்கிறது, அதனால அது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான். அடுத்த வீடும் தான், வீடும் நாங்க ஒரு டவுன் ஹவுஸ் வாங்கிட்டு அதுலேதான் உட்காரணும், அதுலே இருப்போம், இது தேவையில்ல வேற வீடு, ரெண்டுக்கு பசங்க தானே அப்படின்னு. அப்ப ஒரு நாள் க்ரோசல் போன நேரம் இந்த வீடு வந்து சேல இருக்கு, சும்மா பாப்போம் இந்த ரோட்ல நல்ல வீடுகள் இருக்கே, சும்மா அந்த வீடு எப்படி இருக்கு எலிவேஷன் பாக்க வந்தோம் வீட்டுல.
0: அத வாங்கிட்டீங்க பொசுக்குனே?
2: வந்த உள்ளுக்கு வந்த உடனே இது நம்மளுக்கு தாவடின்ற ஒரு
0: அந்த கனெக்ட் ஒண்ணு வந்துருச்சு.
2: அது என்னடா இந்த மாதிரி கார்டன், எனக்கு பெண்ணும் பெரிய கார்டன் அது கிடைக்காது எங்கேயும், அதனால இது ஒரு அஷ்டம். அது ஒரு
0: உங்க கார்டன் கூடி சீக்கிரம் வந்து ஒரு விசிட்ட போட்டு பாக்கணும்.
2: வாங்க வாங்க, கட்டாயம் வாங்க, வந்தா உங்களுக்கு காய்கறி மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு போகலாம்.
0: நிச்சயமா
2: பூக்கள் வைத்து அந்த பாட்டு
0: யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்ததோ அந்த பாட்டு ஓகே.
2: அது ஏன் தெரியுமா நான் இங்க வந்து அது இஷ்டம் சொல்றேன், நம்ம பாஸ்போர்ட் எந்த ஊர்லயும் போய் இறங்கிடலாம், ஒரு விசா அது இது ஒண்ணும் தேவையில்லை தானே, அதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்.
0: ஓ அப்படியோ, அப்படி சொல்றேன். ஆமா ஆமா,
2: அதனால ஆமா, எந்த எத்தனை ஊருக்கு போயிருக்கோம், ரூர்ல அந்த போன உடனே ஒரு இதுல போட்டு கொடுத்து.
0: புரியல, பாஸ்போர்ட் விசா எல்லாம் தேவையில்லைன்னா எப்படி? அது தெரியாது
2: இல்ல, எங்க பாஸ்போர்ட்டுக்கு எந்த நாட்டுக்கும் போய் இறங்கலாம், அங்க விசா எல்லாம் தேவையில்லை.
0: நன்றி சாரா கால் பண்ணதுக்கு,
2: நன்றி நன்றி
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம், அப்படியே ஹோல்ட் போடுறேன் உங்களை. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். குட் மார்னிங், காலை வணக்கம். சரி, அவர் பேசவில்லை, வாய்ப்பு அடுத்தவருக்கு. காலை வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மதன் கலைக்கிறேன், நலமா இருக்கிறீங்க?
0: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன். குரல் ரொம்ப டயர்டா இருக்கு, நிறைய வேலையோ?
3: வேலை வேலை வேலை வேலை தானே.
0: பயங்கர இந்நேரத்துக்கு இப்போ ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்க போறீங்க கொஞ்சம் நேரம். அருமை, முக்கியமான தலைப்பு அதிர்ஷ்டம். ஆமா ஆமா,
3: அதிர்ஷ்டம். நான் அம்மா வயித்துல பிறந்ததா எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். எனக்கு அம்மா கிடைக்கிறது, அம்மா மற்றது அப்பா இரண்டு பேருமே நான் தேடிக்கொண்ட அதிர்ஷ்டங்களில் அது ஒரு கிடைக்க போறாத வேறம் எனக்கு.
0: கரெக்டு கரெக்ட், இது வந்து எல்லாருமே சொல்றது, ஆப்வியஸ் எல்லாருக்குமே வந்து தன்னுடைய தாய் தகப்பன் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அது டவுட்டே இல்லை. அதே மாதிரி மனைவி கிடைச்சது, குழந்தைங்க கிடைச்சது, இதெல்லாத்தையும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க தெரியும். இதை தவிர நான் கேட்குறேன், இதை தவிர உங்களுக்கு நிஜமாவே ஏதாவது ஒரு பயங்கர லக் அடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு கேம் வின் பண்ணிருப்பீங்க, இல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்கயாவது? ஆமா, நீங்க இதுல கசினோல ஏதோ வின் பண்ணீங்கன்னு
3: சொன்னீங்கல்ல,
0: $30,000 இல்ல கசினோல, கசினோல போய் நீங்க பிளாக் ஜாக் விளையாடி $30,000 வின் பண்ணீங்க. அந்த $30,000 பயன்படுத்தி நீங்க என்ன வாங்குனீங்க? காருக்கு பே அவுட் பண்ணிட்டீங்க, சிறப்பு, அவ்வளவுதான்.
3: அப்புறம் அம்மாக்கு அனுப்பினேன் காசு, அம்மாக்கு ஒரு 5,000 அப்படி
0: அனுப்பினேன்.
3: அப்படி வச்சு வச்சு அந்த காசு வச்சிருந்தோம், அப்படிதான்.
0: அப்போ சரி, அப்படியே அப்படியே என்னுடைய இ ட்ரான்ஸ்ஃபர் ஐடி கொடுக்குற ஒரு 5,000 போட்டு விடுங்களேன் ப்ளீஸ். என்ன கேக்கலாம் உங்களுக்காக?
3: பாடல் நீங்க கதை இருக்கிறபடியா பாடல் ஒன்றும் வேண்டாம் ராஜ்.
0: அப்படியா? ஓ மை காட், நீங்க ஒரு பாட்டு கேட்பீங்களா? சரி, உங்களுக்காக நானே ஒரு பாட்டை போடுறேன்.
3: நன்றி
0: வணக்கம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
5: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ரவிபாலா.
0: சுவாமி காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுவாமி. இப்பதான் உங்களுடைய குரல்ல வந்து அந்த தெம்பு தெரியுது மறுபடியும் பழையபடி.
6: அப்படியா?
0: ஆமா, ஒரு உற்சாகம் தெரியுது. போயிருவீங்க அவ்வளவுதான், எவ்வளவோ பார்த்துட்டோம். உங்களுடைய நம்பர் எல்லாம் வந்து பல பேருக்கு கேட்டதாங்க, ஷேர் பண்ணிருந்த எல்லாரும் பேசினாங்களா?
6: நினைக்கிறீங்க
0: திரும்பி வரும்.
6: காலையில 9 மணிக்கு
0: எனக்கு இன்டர்வியூ.
6: ஒரு பீச் பக்கத்துல இருக்குது. அவர் விடிய போய் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே ஸ்போர்ட்ஸ் பண்ண அப்படியே வர்ற அப்படியே அந்த சோர்ஸோட அப்படியே அந்த சோர்ஸோட அப்படியே வேர்த்து இருக்குது. அது ஓடி இருக்கிற ரன் பண்ணிக்கிற அந்த ஒர்க் போயிருக்கிற அவளுக்கு வேர்த்து அப்படியே அப்படியே ஆபீஸ்க்குள்ள வர.
0: இது எங்க ஸ்ரீலங்கால சொல்றீங்க?
6: ஸ்ரீலங்காவில் வர இந்த ஃபைல் தான் மேல வருது. எடுத்து பாக்கடன்னு திரும்பினார். 15 minutes வெயிட் பண்ண சொன்னார். விசா அடிச்சு உங்க பாஸ்போர்ட் வருமண்டார்.
0: அவ்வளவுதானா?
6: ஒரே குத்து
0: அட்டி. சூப்பர். உங்க முக ராசி எப்படி?
6: முக ராசியும் அந்த நினைக்கிறேன் ராஜ், அந்த டாக்குமெண்ட் சப்ளை அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதான் ராஜ் எல்லாமே இருக்குது.
0: டாக்குமெண்ட்ஸ்
6: அங்க சரியா சப்மிட் பண்ணினா சில விஷயங்கள் ஒழுங்கா நடக்கும்.
0: சரி, சிறப்பு கண்டிப்பா. இல்ல சில பேர் சொல்லுவாங்க இந்த ஒரு ஆபிசர் மட்டும் வருவாரு, அவரு வந்து அவருக்கு வர்ற முத கேஸ் அந்த நாள்ல முதல் ஃபைல மட்டும் ரிஜெக்டே பண்ண மாட்டாரு. ஆனா ஆரம்பமே நெகட்டிவா போக கூடாதுனால யாரானாலும் ஃபர்ஸ்ட் ஃபைல வந்து எப்படியாவது அப்ரூவ் பண்ண பாப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனாலயே முதல்ல நீங்க போயிருங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானு.
6: ஒரு வில்லேஜுக்கோ இல்ல ஒரு நகரத்துக்கு போவேன் பஸ் ஏறி. அதே மாதிரி ஸ்ரீலங்கா, ஜப்பான், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஜப்பான், அப்புறம் இங்க யுஎஸ்ஏ. எப்படி இருக்கு? அது மாதிரி அடிக்கல போனா கொஞ்சம் காலம் எங்க போனா ரவிமாயி தான் போனா அப்படிதான் கிடைக்கும் அதிர்ஷ்டம்.
0: அப்ப உண்மை பாருங்க, இதெல்லாம் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் தான். நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஏங்க வச்சிருக்கீங்க நீங்க இந்த மாதிரி கிடைக்காதான் அப்படின்னு.
6: இப்ப ஸ்லாக்கள் வந்து எல்லாம் ட்ரோப் ஆகி இதே மாதிரி எல்லாம் வந்து கன பிரச்சனை பட்டாக்க எனவே இருக்கிறவன்
0: அவரு கூட பர்சனலா பேசி நீங்க எல்லாம் சந்திப்பு பண்றதுக்கு எல்லாம் பிளான போட்டீங்களா?
6: அவர்
0: கையில இருக்கிற அந்த சஃபயர் டைமண்ட் மோதிரத்தை கழட்டி ஒரு டப்பால போட்டு எடுத்து வருவார் உங்களுக்காக.
6: அவரை சந்திச்சா தாராரோ இல்லையோ அவரை நான் ஹேண்ட் ஷேக் பண்றது அது ஷுவர்.
0: கரெக்ட், உருவிருங்க எப்படியாவது
6: உருவிருதான் அது பிளானு.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் மை டியர் இன்னைக்கு உங்களுக்காக?
6: சொர்க்கம் படத்துல இருந்து.
0: எது சொர்க்கமா?
6: சொர்க்கம் படத்துல பேர் சொர்க்கம்.
0: சரி,
6: பாடல் வந்து பொன்மகள் வந்த அந்த பாடல் தாங்க.
0: இந்த பாட்டை வந்து இன்னைக்கு போடல அப்படின்னா போடுறது
6: அதுக்கு மேல நடக்கணும் பொண்ணு அந்த அப்படியே ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் வரணும் மதன் மாதிரி.
0: ஆமா, அப்படி ஒரு மதன் வந்து வெறும் $30,000 தான், நீங்க ஒரு $30 million உருவிட்டு வாங்க, அதுல ஒரு 10% மட்டும் நம்ம கொடுத்துருங்க.
6: நிச்சயமா நிச்சயமா.
0: சரியா, ஓகே, நன்றி. இந்த டீல் முடிஞ்ச உடனே நம்ம ஆன்லைன்ல வந்து பேசுவோம் எல்லாத்திட்டையும். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
6: நன்றி.
0: இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன், குட்டி கதை வந்து உங்களுக்காக காத்திருக்கு. என்ன அப்படின்னா, எங்க அம்மாவுடைய தாத்தா இருக்கார் இல்லையா, அம்மா சைடில், அவங்க வந்து எங்க தாத்தா வந்து பெட்ரிடன் ஆயிட்டாரு இறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஊரில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே. ஆக்சுவலி எல்லாரையுமே வந்து ரொம்ப முடியல, ஆனால் முக்கியமான விஷயம் சொத்து பற்றி பேசணும், பண விஷயம், அதனால் எல்லோரும் நேரில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கால் பண்ணி பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தா சொல்கிறாரு எல்லோரும் வந்துடுங்க, இப்போ ஸ்கூல்னால் இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் அதை பற்றி பேசணும் வாங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு கூட போங்க, அப்பா தாத்தா கூட இருக்கணும் ஆசைப்பட்றாருன்னொன்னே. அவருக்கு வந்து 3 பொண்ணு 1 பையன், எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருந்து வராங்க, எங்களையும் வந்து ஸ்கூலில் லீவ் போட சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க, தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா வாங்க. ரொம்ப சின்ன பையன் அப்போ எனக்கு தெரியாது, ஆனால் இது லேட்டர் நாங்கள் இன்ன வரைக்குமே நினச்சி சிரிக்கிற ஒரு நம்ம அடிக்கடி ரீவிசிட் பண்ணுற ஒரு மொமெண்ட்டு அது. என்னன்னு சொல்கிறேன், ஒரு எல்லோரும் பார்க்க போயிடும், தாத்தா வந்து ரொம்ப இதில் இருக்கார், அதனாலலாம் ஞாபகம் இருக்குது, அந்த டைரி எடுத்துகிட்டு வந்துறாரு, ஒரு டைரி. இது இந்த டைரியில் நீங்கள் வந்து யாருமே வந்து நான் இறந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும், என்னுடைய ஒரே ஆசை அதுதான், கடைசி ஆசை அப்படிலாம் சொல்கிறாரு. என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, என்ன தாத்தா இப்படிலாம் அதெல்லாம் பேசுகிறாங்க, இல்லைப்பா எனக்கு தெரியும் அப்படின்லாம் அவர் வந்து ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். சரி ஓகே அப்படின்னு, ஆனால் என்னுடைய கடைசி

0: ஆனால் நான் வந்து டைரி நான் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த டைரியை திறந்து பார்க்கணும், அது உங்கள் அம்மா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைரியை வந்து ஒரு கவர்லெலாம் போட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை சீல்லாம் பண்ணி வச்சு அதை மூடி டேப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. தாத்தா இறந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து மூத்த ஆள் வந்து அந்த டைரியில் என்ன இருக்குன்னு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த டைரியை பார்த்தா அங்கே வந்து கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொல்லி 300 ரூபாய், மகேஷுக்கு 400 ரூபாய் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் இவர் கொடுக்க வேண்டிய காசு, அந்த பிராக்கெட்டில் இந்த காசை வந்து மூத்த பொண்ணு கொடுத்துடணும், ரெண்டாவது பையன் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இவருடைய இவங்களுக்காக வாங்கின கடனில் இருக்கிற பேலன்ஸ். இப்போ ஒரு தடவை ஊரில் வரும்போது எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, புடவை எடுத்து கொடுங்கலாம் சொல்லி வசூல் பண்ணிட்டு போனதுக்காக கடன் வாங்கியிருப்பார்ல, அதை நீயே தான் அடைக்கணும், நம்மளால் அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு யார் யாருக்கு எவ்வளோ போர்ஷன் கடன் நீ யாருக்கு கொடுக்கணும் நீ யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா பிரிச்சு எழுதியிருக்காரு. அதுமாதிரி ஒரு ரெண்டு வீடு இருந்திருக்கு, ஒன்று திருப்பூர்லேயும் இன்னொன்று ஒரு நிலமோ, அதையும் ஈக்குவலாக பிரித்து எழுதிட்டார் அந்த டைரியிலே எழுதிட்டார். ஆனால் அது இல்லாமல் இந்த கொடுக்க வேண்டிய கடன்களையும் வந்து நீட்டாக பிரித்து எழுதி வச்சுட்டு போயிருந்தாரோ, அதை நினச்சி நினச்சி வந்து அடிக்கடி எங்கள் வீட்டில் ரீவிசிட் பண்ணி சிரிப்பாங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்ததுக்கு வச்சாவே பாருங்கள் தாத்தா ஆப்புன்ற மாதிரி இந்த குட்டி ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்தது, அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். இப்போ இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா. சுதா
0: காலை வணக்கம். சுதானா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரவிபாலா சொன்ன மாதிரி யாரு இதயம் வந்து மெசேஜ் போட்டா ரிப்ளை பண்றாரு இல்ல?
0: அப்படியா? அவரு ரொம்ப பிஸி இல்ல, அவருக்கு ஏதோ போன் பிரச்சனை ஆயிடுச்சுன்னாரு, அதனால என்னவும் தெரியலையே.
1: நானே யாருக்கும் பயந்து கொண்டிருக்கிறேன் தெரியுது.
0: ஓ, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மறுபடியும் வாழ்க்கையில உள்ள வந்துருமோன்ட்டு
1: வாழ்க்கையில
0: கிடைச்சதா? பொருள், பொருளா, பொக்கிஷம், புதையல், அந்த மாதிரி?
1: என்னது
0: தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்றீங்க? சூப்பர், $108 அடுத்து
1: வரப்போது.
0: சூப்பர்,
1: நம்பிக்கை இருக்கு.
0: அவ்வளோதான், கண்டிப்பாக அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதை ரொம்ப 100% நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும்.
1: நம்பிக்கை இருக்குது. மற்றபடி இன்னும் வேறு ஏதாவது சொன்னீங்க இதில் என்ன என்ன நாள் சொன்னீங்கன்னா?
0: இன்னைக்கு அவ்வளோதான், வேறு பெருசாக தலைப்புகள் எல்லாம் எல்லாம் மித்ததெல்லாம் வந்து இப்போ டேட்டூ நீங்கள் போட்டிருக்கீங்களா உடம்புல?
1: மனைவியா
0: புகைப்படத்தை நீங்க வந்து நெஞ்சில பச்சை குடுத்து ஆசைப்படுறீங்க, சிறப்பு, கண்டிப்பா இது இதை பண்ணீங்க அப்படின்னா சரித்திரத்திலே இடம் பிடிச்சிருவீங்க. சூப்பர் அண்ணா. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
1: எனக்கு வந்து தேவராகம் படத்துல இருந்து.
0: தேவராகம், ஓகே, தேவராகம் திரைப்படத்துல இருந்து.
1: சின்ன சின்ன மேகம் என்ன கவிதை பாடுதோ அந்த பாட்டு.
0: எப்படி இந்த பாட்டெல்லாம் வந்து பிடிக்கிறீங்க? ஓகே, சின்ன சின்ன மேகம் அந்த பாட்டு தானே?
1: ஸ்ரீதேவியும் அரவிந்த் சாமி நடித்த படம் தான் அந்த படம்.
0: ஸ்ரீதேவி அரவிந்த் சாமி நடித்த படமா? ஓகே ஓகே, தெரியும் தெரியும் தெரியும், இந்த படம் தெரியும்.
1: சின்ன மேகம்.

0: அழகா பாடுறீங்கண்ணா, உண்மையிலே எனக்கு சேர்த்து பாடினா நல்லா தான் இருக்கும். முழுசா பாடுறீங்களா?
1: என்ன
0: ஹெல்ப் புரியல, மெசேஜ்
1: போட்டீங்களா?
0: கேட்டிருக்கேன். அது வந்து என்னன்னா, அது ஆல்ரெடி இப்ப ஸ்கெடியூல் வந்து 2027 வரைக்கும் போட்டாச்சு. அது அது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் வீடியோ நிறைய அனுப்புறீங்க, நான் டிக்டாக்லேயே இல்லை, அதனால் எனக்கு அது எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஆமாம் மாண்ட்ரியல் போகிறீங்க, கூடிய விரைவில் ரசிகனை மீட் பண்ணுங்க, எங்களுக்கு அப்டேட்டை கொடுங்க. கூடிய சீக்கிரம் கொடுங்க. ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜராஜன்.
0: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க? வழக்கம் போலதான். அப்படியே இப்ப வந்து நிறைய ஒர்க் அவுட் பிளான், டயட் பிளான் எல்லாம் வந்து மாறிடுச்சு, எல்லாத்தையும் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் இப்ப லேட்டஸ்ட் அப்டேட். ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ரொம்ப கம்மி பேர் தான் வந்து இந்த முழு பேரோட கூப்பிடுறதே.
2: ஆமா,
0: அப்படியா? மெசேஜ் பாக்கல. சிறப்பு. என்ன சார் இங்க பயணமா? எங்கயோ
2: இன்னைக்கு
0: ஏதோ எங்கயோ டிராவல் பண்ற மாதிரி இருக்குதே. வாழ்க்கையில உங்களுக்கு அடிச்ச அதிர்ஷ்டம்
2: என்னது?
0: ஓகே, இப்போ பேக்ரவுண்டில் அந்த பீப் சவுண்டு ஓடிட்டே இருக்கு. இப்போ இப்போ இப்போ கேட்குதா? இப்பயும் கேட்குது. ஆ, ஏதோ ஒரு பீப் சவுண்டு வருது.
2: அதான்
0: அது என்னன்னு தெரில எனக்குமே. நான் வந்து மேரி மேபி என்னுடைய இங்கே டெக் சப்போர்ட்டை வந்து கூப்பிட்டு தான் இதை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஓகே, நீங்க அது முக்கியமா நான் வந்து என்னென்ன கேட்கணும்னு நினைச்சேன், பைக்கர்ஸ் எல்லாருமே வந்து டாட்டூ போடுவாங்களே, நீங்க போட்டிருக்கீங்களா?
2: போட்டுட்டு
0: போவாங்க. ஆமா, நான்
2: பாத்திருக்கேன்.
0: அது சில பேருக்கு கரெக்ட் அந்த மாதிரி ஒரு விருப்பம். ஓகே,
2: பையன் சொல்லுவான், எங்க என்னோட அப்பா கையில ஒரு டாட்டூ இருந்தது, அந்த கால பச்சை குத்துவாங்க இல்லையா?
0: ஆமா ஆமா,
2: பண்ணிருக்காரு. சின்ன வயசுல இருந்து கேப்பான், படியில் உட்காந்து இது என்னன்னு கேட்பான், அப்ப சொல்லுவாரு, பச்சை குத்தும்பாரு. அப்புறம் என்ன இருக்குன்னா, இப்ப கூட சொல்லுவான், அது வந்து 2 மைல் ஒரு திராட்சை பழம் எல்லாம் இருக்கும் அந்த படத்துல அப்படின்னு.
0: அப்படியா? ஓ, அவ்வளவு ஞாபகம் இருக்கு.
2: அப்ப அவனும் குத்திருக்கான் ஞாபகத்துல, அவன் 5 டாட்டு வச்சிருக்கான் படியில. மனைவி எங்கிட்ட கேட்டாங்க, நான் தேவையில்லை கடவுள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங் வேணா கடவுள் கேட்பாரு.
0: எனக்கு நல்ல நண்பர்கள்
2: சகோதர துல்லியமான நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க.
0: எனக்கு
2: என்னன்னா, அவங்க வந்து நிப்பாங்க, அது ஒரு பயங்கரமான வாழ்க்கையில அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அமையறது கஷ்டம். அதாவது 40 வருஷமா 45 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்
0: பாத்துருங்களேன். அப்புறம்
2: இன்னொன்னு என்னன்னா, இந்த நாட்டுல வந்ததுல என்னோட ஃபீல்ட்ல வித்தின் 3 மந்த்ஸ் நல்ல பொசிஷன்ல வேலை கிடைச்சது.
0: நீங்க எதிர்பார்த்த இண்டஸ்ட்ரியிலேயே
2: குழந்தைக்கு படிக்கணுக்காக தான் பெட்டி குடிச்சோட இங்க வந்தோம். இங்க வந்து இந்த மாதிரி அதாவது எதிர்பாராத அளவுக்கு
0: இன்னும் அதிகமா வளர்ந்து
2: எதிர்பார்க்கல.
0: நண்பர்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில. அதை நீங்க கரெக்டா
2: சொன்னீங்க. இருக்கிற வேலைய ஒரு ஒரு உதாசீனப்படுத்தி ஒரு கோபத்துல தூக்கி
0: எரிஞ்சிட்டேன்.
2: ஒரு காலத்துல 36 வயசு எனக்கு தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த வேலை கிடைக்கல.
0: பெரிய அதிர்ஷ்டம் அது கிடைச்சது உங்களுக்கு. சிறப்பு
2: வயசு கொஞ்சம் பெரியவர்,
0: கடவுள் வந்து அவரா இறங்கி வர மாட்டார் இந்த மாதிரி யாரையாவது அனுப்புவாரு.
2: கடவுளை
0: பார்த்திருக்கேன். கண்டிப்பா. அவரோட பேர் என்ன சொன்னீங்க?
2: ராதாகிருஷ்ணன்
0: கண்டிப்பா அதிர்ஷ்டம் தான். ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
2: பாடல் வந்து நான் இன்னும் அந்த என்ன காதல் ஓவியம் அது அந்த ஹேங் ஓவர்ல இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே,
2: ஆமா, அதுல ஒரு பாடல் கேட்போம். தலங்கைகள் கொஞ்சம் தலைமகள் எஸ்பிபி பாடின பாடல்
0: கேட்போம். ஓகே, இருங்க. வெள்ளி சலங்கைகள் கொஞ்சம் கலைமகள் இல்ல அந்த அருமை. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு. ஆனா என்ன எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் இல்ல இந்த படத்துல. நான் ஸ்டாப்பா ஓன ரெக்கார்டிங் இஸ் இது.
2: ஆமா,
0: வெரி ட்ரூ. யா, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு.
2: ஓகே,
0: என்ஜாய் தி வீக்கெண்ட். ரொம்ப நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம். சரி, அவர் இணைப்பதாக இல்லை. ஒரு பாடலையும் விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்பலாம், சந்திக்கலாம். நேரம் சரியாக 10:01.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். 416-990-2462 416-990-2462

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட் பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட் பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தி

0: வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். அது சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட ஓகே தான். உதாரணத்துக்கு கனடாவுக்கு வந்த மூணாவது நாள் அங்கே வந்து நாங்கள் வந்து காண்டோவில் தானே ஸ்டே பண்ணியிருந்தோம் முதல்ல. அப்போ வந்து காண்டோ டே அப்படின்னே ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும். அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் டே காண்டோ டேன்னு செலிப்ரேட் பண்ணுறது அப்போ வந்து அதெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் இது இல்லை, பெருசாக சில இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த காண்டோமினியமில் அவங்களே வந்து பாபிக்யூலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அது வந்து அவங்களுடைய அந்த காண்டோவுடைய ஃபண்டிங்கே அது. ஸோ காண்டோடினு சொல்லி அவங்களே கொஞ்சம் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ரீ பாபிக்யூலாம் வச்சு நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த காண்டோவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்பின்னிங் வீல், அந்த லக்கி வீல் ஒன்று பெரிய வீல் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய போர்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த பேக்கேஜ் வந்து $60 $50 அப்போ $50 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு 2GB நினைக்கிறேன். அப்போ அதில் நிறைய வீல்ஸ் இருந்தது. அதில் வந்து அது 20% ஆஃப், 40% ஆஃப், $25 ஸ்கீம் ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி. அதில் வந்து 3 இயர்ஸ் ஃப்ரீ பேக்கேஜ் ஒன்று, அதுதான் வந்து ஹையஸ்ட் இருந்தது. வீலை போ வந்த கனடாவுக்கு வந்து மூணாவது நாள் நிறைய எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சது. நாங்கள் லேட்டாக தான் போனோம். அதை வந்து அவங்க ஆல்மோஸ்ட் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் போன உடனே லாஸ்ட்டு ட்ரைனிங்கு தான் லாஸ்ட்டு, க்ளோஸ் பண்ண போகிறோம், எல்லாம் எங்கிட்ட இருந்த ஆஃபர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆஃபர் தான் இன்னும் பெண்டிங் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு வந்து சுற்றணும். அப்போ தான் வந்து நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் புதுசு, நியூ டு கனடான்னு எல்லோரும் வெல்கம் அப்படிலாம் பயங்கரமாக பேசி டக்குன்னு சோஷியலைஸ் ஆகிட்டோம் ஒரு ரெண்டு பேர்கிட்ட. அது வரைக்கும் நாங்கள் அந்த காண்டுக்கு வந்திருக்கோம் புது ஆளுங்கன்னு தெரியவே தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அந்த வீல் சுற்றுறப்ப பார்த்தாங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூனில் லாஸ்ட் ட்ரை யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் சுற்றுறேன். எனக்கு அந்த 3 வருஷம் ஃப்ரீயில் போய் முள் நிற்குது. அப்போ எனக்கு ஆக்சுவலி அது என்ன ஸ்கீமே என்ன இதெல்லாம் புரியல ஃபஸ்ட்டு. ஆனால் எல்லோரும் அப்படின்னு வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அந்த மொமெண்ட்லேருந்து அந்த காண்டோலேருந்து எல்லாருமே அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆட்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்ன வரைக்குமே வந்து எல்லாருக்குமே டச்சில் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் பேட்மிண்டனில், ஜிம்மில், பேஸ்கெட்பால் கோர்ட்டில், டிடி விளையாடும்போது இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லோரும் பார்த்தோன்னே நம்மளை வந்து உடனே தேவோ இவன் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது லைஃப்பில். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதே இந்த பெரிய லக்கீட்டாக நடக்கும், கான்டெஸ்ட் நடக்கும், ஏதாவது ஒரு ஷோக்கு போவோம், தங்க மோதிரம் பரிசு அப்படின்னு சொல்கிற அந்த ராஃபல் டிக்கெட் எல்லாம் நீங்கள் வின் பண்ணுவீங்க திடீர்னு. ஒரு அங்கே வந்து 500 பேருக்கு மேலே இருப்பாங்க, ஆனால் அதில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த மாதிரி மோமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுதான் லக்கு. எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சது, உங்கள் ராசிக்கும் கட்டத்துக்கும் கரெக்டாக சூரியன் உங்களை தான் வந்து சார் என்னது குரு உங்கள் பார்வையில் இருக்கார், சுக்கரம் சுல்லு நடிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல சாரா கரெக்டாக சொல்லுவாங்க, ஜோசியம்லாம் பக்காவாக தெரியும். ஸோ அவங்கள மாதிரி நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் எங்கேயாவது உங்களுக்கு டப்புன்னு அடிச்சுனா அந்த மொமெண்ட்டை தான் ஷேர் பண்ண போகிறீங்க. கால் பண்ணுங்கள் 416-644-6222. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: சுவாமிகள் மீண்டும்
0: சுவாமி சொல்லுங்க. சுவாமி ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா சொல்றதுக்கு?
1: ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. ராஜ், முதல்ல கட்ட பிள்ளைகள ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க, ஜேன்மேனியன் ஸ்கூல்ல படிச்சாங்க.
0: ஓகே,
1: அது கிறிஸ்டியன் ஸ்கூல். அப்ப ஏன் இதுல அவங்க ரிவ்யூ தர சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்.
0: ஓகே, அதிர்ஷ்டங்கள் அடிச்சதான் நம்ம மனைவி கிடைச்சது, குழந்தைங்க கிடைச்சது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தெரியும். நான் பொருள்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன அதிர்ஷ்டம், அதுதான் ஃபன் மொமெண்டா இருந்திருக்கும் நல்லா.
1: ஆமா, என்ன எதிர்பார்க்காத சும்மா ரிவ்யூ குடுக்கறது, பிரைஸ் என்ன தெரியும், 3 பிரைஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அளிக்கணும்னு நான் எதிர்பார்க்க இல்லைன்னு.
0: கரெக்ட், சூப்பர். நீங்க அதிர்ஷ்டசாலி தான் போங்க. ஐபோன் அடிச்சிருக்கீங்க. அந்த போனை நீங்களே வச்சிட்டீங்களா இல்ல யாருக்கா கொடுத்தீங்க?
1: அது அப்படியே மகளே கொடுத்துட்டேன்.
0: அது தெரியுமே, அதான் நம்ம இன்னைக்கு நம்ம பேர் இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் பெருசா ஆசைப்படுற ஆள் கிடையாதுல்ல. ஆல்ரெடி சுவாமிகள் பல விஷயத்தை திறந்துதான் இங்க வந்திருக்கோம்.
1: நீங்க
0: சூப்பர் சார், ஒரேடியா போய் சேர்ந்துட்டியா இல்ல இன்னும் இருக்கியான்னு முடிவு பண்ணிரணும். அத முதல்ல தெளிவுபடுத்தி நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல நானே உங்களை பார்க்க மேல வந்துட்டேனா அப்படின்னு கேக்கணும் முதல்ல. வெரி குட் ஒன், சிறப்பு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி சுவாமி, எங்களை பயங்கரமா சிரிக்க வச்சதுக்கு
1: நன்றி.
0: நிறைய பேர் இந்த ஜோக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சாமி கடவுள் உங்கள் முன்னாடி வந்தாருன்னா என்ன கேட்பீங்க? நான் உங்களை பார்க்க வந்தேன்னா இல்லை நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களான்னு கேட்டுருணும். ஏன்னா நம்மளையே மேலே போக வச்சுட்டாருன்னா அது வந்து சாமி கிட்ட தானே போனோம் கடைசியாக. அது சூப்பராக இருந்தது. ஐ லவ் தட் ஜோக். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் தமம், எப்படி இருக்கீங்க? ஒரு பொல்யூஷனாக இருக்குல்ல. சே, வாட் இஸ் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ். இது ஒரு பொல்யூஷனாக இருக்குது, என்ன பண்ணலாம் அதுக்கு?
2: என்ன காடுகள் எரியுதான்.
0: ஆ,
2: காடுகள் எல்லாம் எரியுது.
0: ஆமாம், காடுகள்லாம் எரியுது. நீங்கள் காலையிலேருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்களா? ஏன்னா அதை பற்றி பல அப்டேட் கொடுத்தேன் உங்களுக்கு. யா, இப்போ தான் எழுந்திரிச்சிங்க. ஓகே, அப்போ எழுந்திரிச்சோடனே புகை மண்டலமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணாமல் தூங்கியிருப்பீங்க. வெளியில் போய் பாருங்கள், இன்றைக்கி பெட்டராக தான் இருக்குது.
2: ஓகே.
0: நீங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஏதாவது பயங்கர லக் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கா உங்களுக்கு?
2: நாங்கள் நல்ல ஹெல்த்தாக வாழ்கிறது.
0: ஆடி போடு நெத்தி அடி, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான்றீங்க. ரைட், இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அது தவிர பொருளாக ஏதாவது, பொருளாவோ இல்லை ஆஃபர் ஏதோ இல்லை லோட்டோ கசினோ அந்த மாதிரி ஏதாவது அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுருக்கணுமே உங்களுக்கு, அந்த மாதிரி எதுவும் இல்லையா? அப்படியா, ஓகே. என்ன என்ன அதிகபட்சமாக என்ன பரிசு விழுந்திருக்கு உங்களுக்கு? $500 விழுந்திருக்கா? அப்போ ஒர்க் அவுட் ஆகுது அதிர்ஷ்டம். விளையாடவே தெரியலனாலும் பலகையும் இருக்கேன். சும்மா இந்த ரூல் எல்லாம் போனீங்க அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு நம்பர்ல காயின் கட்டணும்,
2: அவ்வளவுதான்.
0: அப்ப நம்ம சேர்ந்து போவோம், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க ஒரு கையில ஒரு 5000 மட்டும் எடுத்துட்டு
2: வந்துருக்கேன்.
0: போனா 15000 மாத்துவோம். பல வேலை அமர்த்திருக்கிறேன். ஓகே, குட். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
2: பழைய
0: பாட்டுல என்ன
2: பாட்டு நல்லா செய்யறாங்க பழைய பாட்டுகள்.
0: பழைய பாட்டு ரீமிக்ஸா? அந்த பாட்டோட ரீமிக்ஸ்.
2: பாயும் வர்ணஜாலம் குண்டம் அந்த பாட்டு ரீமிக்ஸ்ல வரும்.
0: ஓகே
2: ஓகே, நன்றி
0: நன்றி. எல்லாம் அதே ராஜ் தான். எனக்கு காலில் வச்சதுக்கு அப்புறம் புதுசாக மறுபடியும் பேசுவார். அது சரி, உங்கள் பையன் எப்படி இருக்காரு, ஸ்கூலுக்கு போகிறாரா? ஸ்கூலுக்கு போகலன்னா போக வச்சுருங்க அப்படின்ட்டு அதெல்லாம் போகிறாரு போகிறாரு போகிறாரு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் ராஜராஜன் அவர்களே.
0: காலை வணக்கம் ஸ்ரீ அவர்களே, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. கையில் ஒரு கொழுக்கட்டையும் கூழும் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி கொண்டிருக்கு.
0: வீட்டிலேயே செஞ்சதா இல்ல கோயிலுக்கு போனதா?
3: காலையிலேயே மாமி கொண்டு கொடுத்தாங்க.
0: யாரு மாமியா?
3: மாமி மாமி பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க.
0: ஆஹா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமி இல்லையே. ராசிக்கார ஆள் தான் போங்க, இதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஓகே, பக்கத்து வீட்டுல மாமி இருக்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கண்டிப்பா.
3: தட்டி காண்டு கொடுத்தாங்க. எலும்பு எலும்ப கூட என்ன விடும், பெட்ல இருந்து தட்ட சத்தம் கேட்கல.
0: நான் வந்து கை வச்ச இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
3: அது உண்மையை நம்பவே இல்லைண்ணா, நம்பல.
0: சூப்பர், ஓகே.
3: இவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நேர்கள் எடுத்தாங்க, ஆனா நான்
0: திடீர்னு
3: இல்ல, நான் கத்தார்ல இருந்தேன்.
0: கத்தார்ல இருந்தியா?
3: போன பிஃபா மேட்ச் ஒரு 15 மேட்ச் பார்த்தேன்.
0: ஆ ஓகே, சூப்பர்.
3: ஆன் தி ஸ்டேடியம்.
0: யா, கத்தார்ல இருந்து இங்க வந்ததுக்கான காரணம் என்னவோ?
3: காரணம் மிச்ச காலமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கனடா வரதுக்கு.
0: ஓ, அப்படியே, ரொம்ப நல்லா.
3: ஒரு அதிர்ஷ்டம்.
0: சூப்பர்.
3: அந்த கனடா வரதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு எங்களுக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னா, நாங்க வந்து கனடா வரதுக்கு முன்னாடி தெரியுமா, வத்திக்கான் ஒரு சர்ச்
0: இருக்கு,
3: பெரிய சர்ச் சொல்லுவாங்க, உலகத்திலே பெரிய சர்ச் சொல்லுவாங்க.
0: ஓகே,
3: நிறைய கோடி கணக்கான ஒரு லட்சக்கணக்கான ஆளுங்க வருவாங்க, பல இடத்துல இருந்து வருவாங்க. நாங்க லைன்ல நின்று அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ்ல ஒரு கால் அட்டி வைக்கிறா மெசேஜ் வருது.
0: ஓ, இங்க அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு.
3: Your visa has been approved.
0: Wow!
3: அந்த அதிர்ஷ்டம் நம்பவே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம்.
0: பாத்தீங்களா, உங்களுக்கு வாழ்க்கையில பல இடத்துல அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது, அது அப்படிதான் நடக்கணும்னு.
3: என்ன
0: பாடல் கேட்க விரும்புறீங்களா?
3: பாடல், ஆமா. எனக்கு வந்து தீராது விளையாட்டு பிள்ளை படத்தில் இருந்து
0: நினைச்சேன், பக்கத்து வீட்டு ஆண்டியை கரெக்ட் பண்ணி கோல்கட்டை வாங்குறப்பே நினைச்சேன் தீராது விளையாட்டு பிள்ளை தான் நீங்கன்ட்டு.
3: எஸ்பி மற்றும் அவங்களோட சகோதரி பாடிய, சைலேஜா பாடிய மலர்ச்சே இதோ இதோன்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்களோ தெரியல, கேட்டிருப்பீங்க.
0: என்ன பாட்டு, என்ன பாட்டு மறுபடியும் சொல்லுங்க. தீராது விளையாட்டு பிள்ளை, ஓகே, ஒரே நிமிஷம்.
3: மலர்களே இதோ இதோன்னு ஒரு பாடல், நல்ல பாடல், சூப்பர் பாடல்.
0: ஓகே, போட்டுருவோம் மலர்களே இதோ இதோ. நீங்க உங்களுடைய கத்தார்ல இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் ஹாய் சொல்ல தான் சொல்லுங்க.
3: கண்டிப்பா சொல்லிடலாம்.
0: அப்படியே பத்து பக்கத்து வீட்டு மாமிக்கு ஒரு ஆலோ சொல்ல தான் சொல்லுங்க.
3: ஹலோ சொல்லி அவர் கொழுக்கட்டு வந்தீங்க, சுட சுட கொழுக்கட்டையும் கூழும் தரலாம்.
0: இதை விட வேற என்ன அதிர்ஷ்டம் வேணும்?
3: நீங்க ஆடி கூழ் தினம் தெரியுமா உங்களுக்கு?
0: அப்படியா, தெரியாதே, தெரியாதே.
3: நேத்து அதை பத்தானே பேசுறாங்க. அவன பேர மறந்து போச்சு, ரஜி அவர்கள், ரஜி அவர்கள்.
0: அப்படியா, அதை பத்தி தான் பேசுறாங்களா? ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து மோகன் நடித்த திரைப்படமா? ஓகே, ஓகே, புடிச்சிட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. ஸ்ரீ, வழக்கம் போல என்ஜாய் பண்ணுங்க, கொழுக்கட்டி சாப்பிட்டுட்டு.
3: வாய்ப்புக்கு நன்றி,
0: நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3 எஃப்எம்.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. MapleGroceries.ca 905-417-6069.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கும். அடுத்த நேரடி சந்திப்போம். இன்றைக்கி முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, ரெண்டு. ஒன்று, உங்கள் உடம்பில் வந்து நீங்கள் ஏதாவது டேட்டூ போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டூவை பற்றி சொல்லலாம். நீங்கள் யார் பேரை இல்லை என்ன படத்தை பச்சை குத்திருக்கீங்க அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த தலைப்பு, அதை பற்றி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடித்த அதிர்ஷ்டம், ஏதாவது ஒரு லக்கியான ஒரு இடத்துல நீங்கள் மட்டுமே வந்து பல பேர் இருந்த இடத்துல உங்களுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்ற மாதிரி சில அதிர்ஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம். அதை சொல்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் எப்பயுமே ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான், பல நேர்கள் ரொம்ப ரெகுலராக வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் ஆனால் கால் பண்ணலை அப்படின்னா அந்த நேர்கள்லாம் கால் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய நேர்களை ரெகுலர் ஆஸ்தான நிஷாலாம் ஆளக்கானோ, சத்யா, செல்வி, அப்புறம் இவர் பழனி, இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து ரெகுலராக கால் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆளை காணும் என்னாச்சின்னு தெரில. தேவதாஸ், அப்புறம் குகதாஸ், இன்னும் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்குதே. எல்லாருமே வந்து ரெகுலராக கால் பண்ணுற ஆட்கள். குயின்சன் பர்த்டேவுக்கு அப்புறம் ஆளையே காணும், என்ன நடந்ததுன்னு தெரில, அவரோட பர்த்டேக்கு என்ன பண்ணார்லாம் தெரில. அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரெகுலராக கால் பண்ணுற மக்களுக்கே ஒரு அன்பு வேண்டுகோள். அவங்க எல்லாருமே வந்து கால் பண்ணுங்கள். அடிக்கடி இப்போ நெடுவில் வந்து மறுபடியும் வந்து இந்த ஷெரின், கௌரி எல்லாம் அப்பப்போ லேட்டாக வராங்கல்ல, லேட்டாக வர்றவங்களாருக்குமே மறுபடியும் ஒரு அன்பு வேண்டுகோள். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க, கால் பண்ணுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6444-6222. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் கமாண்டர் கண்ணன் கேட்குறேன், எப்படி இருக்கீங்க?
2: கண்ணன், கரெக்டான நாள், நீங்க தான், நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. முதல்ல நீங்க சொல்லுங்க, ரொம்ப வருஷமா வந்து எல்லா டேட்டா பேஸும் கையில வச்சிருக்கிறாள், ரெகுலரா கால் பண்ற யாரெல்லாம் மிஸ்ஸிங் நம்ம அட்டெண்டன்ஸ் எல்லாம் இப்ப
3: மிஸ்ஸிங் தான். அவங்க சில நேரத்தில் வந்து எங்கேயும் பயணம் போயிருப்பாங்க, இல்லாட்டி வேற எங்கேயும் வேலை ஷிஃப்ட் மாறி இருக்கும், அப்படியெல்லாம் இருந்திருக்கும். அதனால தான் கால் பண்ணாமல் இருக்காங்க நான் நினைக்கிறேன்.
2: ஓகே ஓகே. உங்களுடைய மெமரி எவ்வளவு பவர்ஃபுல் எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் டேட்டா பேஸ் லேட்டர் தட்டி ஒரு அட்டெண்டன்ஸ் புக்கை போடுவோம், இவங்க எல்லாம் மிஸ்ஸிங், இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸ் எடுத்தா கரெக்டா இருக்கும்.
3: வெளியில வந்து நிக்கிறேன், நல்ல இப்பதான் காரண்டுக்கு ஏறினேன்னா, நீங்க என்ன எடுத்தாலும் வெளியில சத்தமா இருக்கும் அப்படின்னு. சூப்பரா இருக்கு எல்லாம். ஒரு ரெண்டு ரெண்டரை நாளைக்கு பிறகு வானம் தெரியுது, சூரியன் தெரியுறாரு.
2: அது ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல அப்படி பாக்குறதுக்கு.
3: சொன்னாங்க வெள்ளிக்கிழமை காலமே சரியாயிரும்னு நினைக்கவும் அப்படின்னு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நேத்து முந்த நாள் நான் வெளியில வந்தேன், ஆனா அந்த அவ்வளவா வெளியில இறங்கி சுத்தல, என்ன சொன்னாங்க தானே அவாய்ட் பண்ண சொல்லி. சொல்றத கேட்க, நாங்க சொல்றத கேட்க தானே வேணும். அவ்வளவு நிறைய பேர் நடக்கவும் இல்லை. இன்னைக்கு பார்த்தா ஒரே கிரவுட் வெளியில எல்லாம்
2: நடந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இது
3: ஆமா ஆமா, அது சரியா சொன்னீங்க. மற்றது இன்னைக்கு வந்து அந்த படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம், படத்துல பேரை யோசிக்க எழுதிட்டு வரல, நான் மறந்துட்டேன். ஆம்பளையா பொம்பளையா நடிச்சிட்டு இருக்கிற ஒரு படம் ஒன்று அதுல ரெண்டு பாட்டு இருந்துச்சு, அது தெரிஞ்சா அதுல போடுங்க, அப்படி இல்லாட்டி ஒரு புது பாட்டுல என்ன சேர்த்து விட்டுருங்க.
2: அதான் ஒரு புது பாட்டுக்கு சேர்த்துலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க என்ன பாட சொன்னீங்க, ஆம்பளைய பொம்பளையாவா என்னது?
3: ஆமாம், ஆம்பளையும் பொம்பளையும் நான் நடிக்கிற ஒரு படம் உண்டு, ஒரே ஆள் ஆம்பளையும் பொம்பளையும் நடிக்கிறது.
2: ஓ ஆமாம் ஆமாம், ஓகே. டபுள் ஆக்குபென்சி.
3: டபுள் ஆக்குபென்சி, ஓகே ஓகே.
2: அதான் திரைப்படத்துடைய பேர். ஆமாம், ஓ அந்த படம், அந்த படத்துல ஒரு பாட்டு போடுமா உங்களுக்காக?
3: ஆமாம், அந்த படத்தில் போடுங்க, அப்படியே டைம் இல்லாட்டி வேற மற்றவங்க கேட்ட புது புது பாட்டில் என்னையும் சேர்த்து விட்டுருங்க.
2: சரி ஓகே, அப்படியே பண்ணிடுறோம்.
3: மற்றது லக்கு லக்குன்னு கேட்டீங்க, இப்போ நான் முந்தி ஒர்க் பண்ணுற நேரத்தில், இப்போ எல்லாம் அவ்வளவு இல்லை, முந்தி ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒரு ஒரு பெர்சன்டேஜ் டொனேஷனாக கொடுப்போம் நாங்கள், ஒரு 10% ஏர்னிங்கில் 10% டொனேஷனாக கொடுப்போம் ஒவ்வொரு மாதமும். அப்போ அப்படி கொடுக்கறது உள்ளுக்கு போக்கில் அங்கே ஆஃபீஸில் கூட இந்த சம்மருக்கெல்லாம் ஒவ்வொரு விசேஷம் வரக்குல 50-50 இல்லாட்டி
2: டொனேஷன் வந்து எங்கே கொடுப்பீங்க, எந்த சர்வீஸுக்கு, எனக்கு ஓல்ட் ஏஜ் ஹோம் எதுக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க?
3: இல்லை இல்லை, டொனேஷன் நார்மலாக அது மந்த்லி டோனராக இருப்பேன், அந்த சேரிட்டிக்கெல்லாம் கொடுக்கறது, அந்த தேவையான சேரிட்டிகளுக்கு கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு அதுலேயும் கொடுப்போம். மற்ற ஆஃபீஸில் வந்து நிறைய சேரிட்டி இதுவும் இருக்கும், 50-50 draw இருக்கும், அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் டொனேட் பண்ணுவோம். அது வந்து அரவாசி காசு நல்ல நல்ல விஷயம் செய்யறதுக்கு கொடுப்பாங்க. அப்போ உள்ளுக்கு போயிட்டு இருக்கல, எல்லாம் எனக்கு அதிகமாக அந்த கால் சென்டரில் ஒர்க் பண்ணும்போது அதிகமாக எல்லாருமே எனக்கு தெரியும், பேரும் தெரியும், எல்லாம் தெரியும், நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டு கணக்கில் ஒர்க் பண்ண. அப்போ நான் போக்கிலேயே இதில் ஒரு இதோட வாங்க கிஃப்ட் கொடுப்போம், எண்ட் ஆஃப் த வீக் ட்ராண்டு போட்டு நான் $10 இவ்வளோ என்ன டென், ஓகே நான் $10 கொடுத்து என் பேர் எழுதிட்டாங்க. மறந்தே போயிட்டேன், என்ன என்ன கிஃப்ட் நான் கேக்குறதும் இல்ல, நான் குடுத்துட்டு நான் போயிடுறது.
2: ஓகே,
3: கடைசியில பார்த்த ஒரு லேப்டாப் ஒண்ணு எனக்கு விழுந்து.
2: ஓகே,
3: லேப்டாப்
2: சிறப்பு.
3: அவங்க சொன்னாங்க, முதல் டோனரே நீங்க தான், நாங்க வந்தோடனே நாங்க திறந்தோடனே நீங்க தான் வந்தீங்க முதல் நாள், உங்கள்ட்ட தான் முதல் வாங்கினோம், ஆனா ட்ரால தான் இது விழுந்துச்சு, உங்களுக்கு அவ்வளவு லக் உங்களுக்கு அப்படின்னு லெப்ட், அந்த லெப்டாப் என்ன வச்சிருக்கேன்.
2: அதுதான் அதுதான் அது நான் கேட்டிருந்த தலைப்பு, பக்கவா அதுக்காக கொண்டு வந்தீங்க, சிறப்பு.
3: அந்த நேரத்துல வந்து அப்பதான் லெப்டாப் எல்லாம் வந்து வந்து ஆக்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போனோடனே மகள்மார் ரெண்டு பேரும் வேணாம், அவங்களுக்கு ஏற்கனவே கம்ப்யூட்டர் இருக்குது.
2: ஓகே, அதனால உங்களுக்கே கொடுத்தாங்க.
3: ஆமா, டெஸ்க்டாப் ஒன்று இருக்கு, அதுல அதுலயும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட லேப்டாப் நாங்க வாங்கி கொடுத்தோம், படிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ஒண்ணுமே வாங்குறதுல உங்களுக்கு இது லக்கில் விழுந்திருக்கு, நீங்களே வச்சிருங்க அப்படின்னு.
2: சூப்பர், பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் ஆகும் அப்பப்ப.
3: நண்பர்கள் வந்து இப்பவும் நாங்க நண்பர்களா இருக்கோம், ஒரு இதுல என்ன ஒரு குரூப் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்கோம் இதுல, என்னத்துல வாட்ஸ்அப்ல.
2: ஓகே,
3: அதிகமா எல்லாரும் அதுல இருக்கிறாங்க. அப்ப நான் இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, நான் எல்லாரும் ஸ்ரீலங்காக்கு 4 வருஷம் திரும்பி போக எல்லாம் என்ன வந்து டின்னர் எல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுத்து தந்தாங்க, லஞ்ச் கொடுத்து போனாங்க. இப்ப அதுல சேர்ந்தவங்க வந்து இன்னும் நண்பர்களா இருக்கும், அதுல ஒருத்தர் தான் அவருடைய பேர் தினேஷ் மகேந்திர ராஜ், அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் 6 மந்த்ஸ் ஸ்ரீலங்கால 6 மந்த்ஸ் அங்க எட்மண்டன்ல இருப்பாரு,
2: நல்ல
3: பெரிய பெரிய வெல்த்தியான ஃபேமிலிய பெரிய கம்பெனி எல்லாம் ஓனர்ஸ். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு வாழ்த்திக்கிட்டு, பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள், வாழ்த்து வாழ்த்துக்கிட்டு உங்களை நேர்ச்சியை கதைக்கு ஆர்வமா இருக்க கதையை கேட்போம்.
2: கண்டிப்பா கதை வந்துடும். டபுள் ஆக்குபென்சி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலும் உங்களுக்காக வருது. சரியா?
3: தேங்க்யூ.
2: நன்றி நன்றி,
3: ரொம்ப நன்றி.
2: கமாண்டோ கண்ணன், மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம் வணக்கம் ரசிகன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உலா ஆரம்பிச்சாச்சா ஊர் சுத்துறதுக்கு?
1: ஆமா ஆமா, பிளான் இருக்கு.
2: நீங்க நினைச்ச மாதிரியே அர்ஜென்டினா வந்து வின் பண்ணிருச்சு, தூக்கிருச்சு, உள்ள போயிருச்சு.
1: நான் பிரான்ஸுக்கு தான் சப்போர்ட்.
2: ஓ ஆமா, அதனால ரொம்ப வருத்தப்பட்டீங்களே நீங்க, டட்டா அப்படின்னு.
1: அங்க இருந்த ஒரு பிரான்ஸ்ல ஒரு
2: இப்ப நீங்க அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? ஸ்பெயினுக்கா?
1: அர்ஜென்டினாக்கு
2: அது அதுவே கொஞ்சம் காண்டா இருக்குது எனக்கு.
1: அதிர்ஷ்டம்
2: பல அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிச்சிருக்குன்னு தெரியும் எனக்கு.
1: ஆமா அதிர்ஷ்டம் அடிக்கும்.
2: மனைவி பேரே அதிர்ஷ்டம் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோக்கு மாதிரி இருக்கு. யோகம் யோகம் அடிக்க போது மனைவி பேர் யோகம் தான். அந்த மாதிரி ஜோக்கு பழசு.
1: சொன்னீங்க டட்டு என்ன நான் போடையில எனக்கு ஆசை இருந்தா நான் பயத்துல போடையில நோவும்.
2: பெருசா வலிக்காது டாட்டோ, ரொம்ப எல்லாம் வலி ஏற்படுத்தக்கூடிய இல்லை. இப்ப எல்லாம் பயங்கர அட்வான்ஸ்டு நீடில்ஸ் வந்துருச்சு. நண்பரோட போயிருக்கேன் கூட போடுறப்ப அவன் பெருசா அந்த மாதிரிலாம் வலியலடா ஒன்றும் தெரில அப்படின்னு தான் சொன்னான். அவன் இன்ஃபேக்ட் ஒரு அவன் போட்டது 3 inch டாட்டூ, 3x2 சைஸு. அவன் பெருசாக அவன் மூஞ்சிலையும் ஒரு ரியாக்ஷனுமே வந்து ஒன்றுமே கொடுக்கல. அதனால் அவன் வந்து ஆனால் அந்த அளவுக்கு வலி தாங்குறாலும் கிடையாது. எல்லாம் தெரியும், நம்ம நண்பர்களுக்கு தெரியும் தானே நமக்கு சீனை போடுறார்கள் வழக்கமாக சீனை போடுவோம். அவனே வந்து பெருசாக ஒன்றும் வலிக்கவே இல்லைனா அப்படின்னா, அதனால் நான் ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங் அது பெரிய வலி இருக்காது அப்படிங்கிறதுனால. இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு
1: அவன் இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் போட்டிருக்கான். இப்போ 3 நாள் ஒரு பெரிய வேல் ஒன்று குத்தி ஓமெண்ட்லாம் குத்தி எல்லாமே தமிழ்ல தான் போற. அது
2: சந்தோஷம்
1: அதை போடணும்னு சொல்லி கையிலேயே பேசுகிற எல்லாம் குத்தி அப்படி
2: செய்யிருக்கிறேன்.
1: கையில உடம்புல எல்லாம் இப்ப 4-5
2: போட்டுட்டேன்.
1: கேக்குற இல்ல இது மற்றது அதிர்ஷ்டம் பண்ணா நான் பல விஷயங்கள் எனக்கும் இந்த இது என்ன லேப்டாப் இல்ல இது மற்ற ஐபேட் அதெல்லாம் மற்றது அதிர்ஷ்டம் என்றால் லைஃப்ல 2-3 தரம் உயிர் தப்பினதே பெரிய அதிர்ஷ்டம் என்றுதான் நான் சொல்லணும்.
2: அது சொல்லிருக்கீங்க நீங்க முன்னையே.
1: பெரிய அதிர்ஷ்டம் தான். நான் அதான் அதை விட்டு வேற என்ன அப்புறம் இப்ப கனடாக்கு வந்ததே சொல்லலாம் வேண்டாம். நான் இண்டிபெண்டன்ட் இவ்வளவு இதா இருக்கிறதுக்கு காரணம் இங்க வந்தபடியான்னுதான் நான் நினைக்கிறேன்.
2: குடும்பத்துக்காகவே உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சி போன அந்த கிளப்ல நீங்க தான் பிரசிடென்ட்.
1: ஆமா ஆமா அப்படி இருந்தா அப்ப இங்க வந்துதான் அது லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வந்தா கனடா தான் கொஞ்சம் இதாத்தான் இருந்து திரும்பி போலாமாண்டு. ஆனா அப்புறம் பார்த்தா மற்றதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு
2: நெருக்கடி
1: வீடு நெருக்கடி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொல்ற அப்படி ஒரு இதா இருந்தது. பழைய பில்டிங் அப்படி இப்படி
2: உங்களுக்கு
1: இங்க வந்து கனடா பார்த்தால் அது எல்லாமே அப்படியே புதுசா நல்லா
2: இருந்தது அப்படின்ற மாதிரி முடிவு
1: பண்ணி எல்லா இடம் கூடிய போயிட்டு வந்து முக்கியமா இங்கிலாந்து எல்லாம் போயிட்டு வந்தா அவங்கன்னா கனடா இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி லாங்கி இருப்போம். இதுதான்
2: சுதான்ற பேரை வச்சு ஏமாந்துடாதீங்க. அவரு வந்தாருன்னா ஐயோ அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதே, 6 மணிக்கு மேல அவரோட ஆட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதே. இந்த மாதிரி
1: அதுக்கு போக வேண்டியதா?
2: அது சரி, கரெக்ட் தான். ஆமா ஆமா, சூப்பர். நான் அப்ப கண்டிப்பா வந்து நான் அன்னைக்கு நியூஸ்ல உங்க பேர் வரப்போகுது, எதிர்பார்த்து காத்திருக்கேன். மிருணால் தாக்கூரோட எம் மட்டும் போடுவோம், லேட்டர் அப்புறம் நம்ம மாத்திக்கலாம் எம் எப்படி வேணாம். உன்னுடைய பேரு தாமா அப்படின்னு
1: அண்டையை கொளுத்தி போட்டதே இப்ப வரைக்கும்
2: நன்றி நன்றி ரசிகன், மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். என்னுடைய கோரிக்கையை கேட்டு இன்னொரு புது நேரம் வந்து நிக்கிறாரு
4: நினைக்கிறேன்.
2: அடிக்கடி கால் பண்றது இல்ல, அதுக்காக சொல்றேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையா?
4: அது எல்லா வீட்லயும் அது கட்டாயம் அப்படிங்கிற மனம் தானே என்ன எல்லாம்
2: அப்படி கண்டிப்பா கார்த்திகையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க.
4: இந்த பாட்டை கேட்ட பல நிகழ்ச்சிகள் எனக்கு இந்த பாடல் எனக்கு ஏன்டா இந்த அம்மா ஞாபகமா அடிக்கடி கேட்கிறேன். நான் உமவடிகள் இருந்து தோல்வி நிலையில மனுஷன் வாழ நினைக்கலாம்.
2: ஓ ஆமா, பயங்கரமான பாட்டு அது. வேணுமா உங்களுக்கு அந்த பாட்டு?
4: அந்த பாடல் படுங்க. மற்றது என்னடா, நீங்கள் லக்கா இல்ல லட்டா பற்றி கேட்டீங்க?
2: லக் அதிர்ஷ்டம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு?
4: அதான் கனடாவே வாழ்ற மனுஷர் எல்லாரும் ஒரு என்ன என்ன எப்படி சொல்லலாம், புண்ணியம் புண்ணியம் தான் சொல்லுவோம். அங்க அந்த நாட்டை விட்டு இங்க ஓடி வந்தது அப்படி எல்லாம் கதைப்பினம்
2: உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது போயிருக்கீங்க, ஒரு லக்கி டிரால உங்களுக்கு தான் அந்த பரிசு கிடைச்சது, இல்ல கசினோ போனீங்க அங்கதான் மிகப்பெரிய பரிசு விழுந்தது, லொட்டோ வாங்கினீங்க அதுல பிரைஸ், இல்ல நீங்க ஏதாவது ஒரு லிஸ்டிங்ல வந்து போட்ட வீட்டு டப்புன்னு உங்களுக்கு தான் கிடைச்சது, அந்த மாதிரி பயங்கரமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன தருணங்கள் ஏதாவது இருக்கா?
4: நினைக்கிறாரோ அப்ப கோப்பி அடிக்காது எல்லாம் கொடுக்கணும், அது எல்லாம் அந்த மனசு அப்படி இருக்கு அவருக்கு. என்ன
2: கரெக்ட், ஓகே, எல்லாரும் யாராவது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில
4: விளையாடுவார். அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்கும் நேரக காலம் தாண்டி வரும். அப்ப நாங்க என்ன என்ன செய்யலாம், இதுதான் முக்கியமான விஷயம்.
2: அது சரி, ரியாலிட்டி புரிஞ்சுட்டு பேசுறீங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன அதிர்ஷ்டம் தான் கேட்கறேன் நான். இப்போ அந்த இடத்துல லாஸ்ட் ஆளா நீங்க போயிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கியூவில் வந்து பல பேர் நின்றுருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்த சைடு ஒரு கேட் ஓப்பன் பண்ணி வாங்க அப்படின்றவாங்க, உங்களை முதல் ஆளாக முடிச்சு விட்டுருவாங்க, அந்த மாதிரி லக்கெல்லாம் கூட நடந்திருக்கும்.
4: வெளியில வந்தாச்சு. அப்ப அவர் சொன்னார், நீ டென்ஷன் பண்ற, கோபப்படுற, இன்னும் எவ்ரிதிங் ஓகே, எவ்ரிதிங் ஓகே, யூ டோன்ட் நீட் டு கம், யூ டோன்ட் நீட் டு கம், யூ டோன்ட் நீட் டு கம் எனி டே ஆஃப்டர் 3 இயர்ஸ் வி லுக் ஆஃப்டர்.
2: சூப்பர், அவ்வளவுதான். அப்ப எல்லாம் சிறப்பா ஓடிட்டு இருக்கு, உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு
4: சொல்லிட்டாரு. அப்ப அதான் அந்த டாக்டர் ஒரு பெரிய முக்கியமான ஆள் இல்ல?
2: ஆமா கண்டிப்பா.
4: இதை விட வேறு என்னது எங்களுக்கு
2: என்ன? சூப்பர் சூப்பர் காசி, ரொம்ப நன்றி முதல்ல நீங்க கால் பண்ணதுக்கு.
4: நன்றி நன்றி நன்றி நன்றி, சந்தோஷம், நன்றி
2: நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம் காசி. நிகழ்ச்சி நிறைய நேரங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க புதுநேர். இப்போ காசி வந்து அட்டெண்டன்ஸை போட்ட மாதிரி நீங்களும் ரெகுலராக கால் பண்ணு, ஆனால் இப்போ சமீபத்தில் கால் பண்ணல அப்படின்னா தயவு செய்து ஃபோன் எடுத்து ஒரு டயலை போடுங்க. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். சொல்லுங்க.
4: அந்த வருத்தமாக்கும் அவருக்கு வந்து இப்போ கோமாயில இருக்கிறத சிரிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் உடம்ப கவனிக்க.
2: பொசுக்குன்னு கோமாவுக்கே அனுப்பிட்டீங்களா? அவரு உங்களை சாமிக்கிட்டே அனுப்பிடுவாரு பாத்துக்க. அடிக்கிறாரா நீங்க வந்து எடுக்கிறது இல்லையா? அதான் நான் சொன்னேன், ஆம்பளைங்க கால் பண்ணலாம் எடுக்க மாட்டாருன்னு
4: சொல்லிருந்தேன். ஏதோ செய்தோ தெரியாது இல்ல, அதான் சொன்னா அவர்கிட்ட சொல்லுங்க கோமா போல இருக்குது, உடம்ப கவனிக்க சொல்லி.
2: நன்றி நன்றி. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து காலை இழுக்கல அப்படின்னா நிம்மதியா தூக்கம் வராதுல்ல. அது ஐ லவ் தட் ரிலேஷன்ஷிப். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: நல்ல வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
2: இப்போ உண்மையிலே நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான்.
5: எப்படி சொல்றீங்க?
2: நீங்க பல வீடு வச்சிருக்கீங்களே, ஐ மீன் கட்டின வீடு சொல்றேன்.
5: கட்டின வீடு, கட்டாத வீடு,
2: கட்டாத வீடு,
5: அந்த மாதிரிதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாட்டு மறந்துட போறேன். இதய கோயில இருந்து மானே தேனே கட்டுப்பிடிங்கிற பாடல்.
2: நினைச்சேன், நினைச்சல நீங்க வந்து வெள்ளிக்கிழமை வர்ற மூடு வேற, எல்லாரும் பரவச நிலையில் இருப்பாங்க.
5: இங்க பறந்த நிலையில் இருக்கோம் நாங்க. ஏன்னா வாழ்க்கை இந்த கனடா இத்தனை நாள் ஒரு கிட்டத்தட்ட 9-10-11 8-9 மாசம் குளிர்

0: அப்பதான் சேல் போடும். டோர் கிராஷ் சொல்லி போடுவோம் தெரியுங்களா, டோர் கிராஷ்
1: அஞ்சு மோதி வாங்குவாங்களாமா? ஆமா,
0: அஞ்சு தான் வாங்கலாம். டோர் கிராஷ் தான், டோர் வந்து கொஞ்சம் தான் திறந்திருப்போம், உள்ள பூந்து சட்டை கிளி தான், டோர் கிளி தான் உள்ள அப்படி போகணும். டோர் கிராஷ் அஞ்சு மணி ஆறு மணிக்கு இது திறக்கிறது. அதுல ஒரு நான் ரொம்ப நான் வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டம் பார்த்தேன், அது வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து $350. அன்னைக்கு வந்து டோர் கிராஷ்ல வந்து $75. அதையே வாங்கிட்டு வாங்கிட்டு அதுல கூப்பன் இருக்கும், அதை வெட்டி அனுப்பணும், $75 ரீபேட் திருப்பி
1: கொடுத்துருவான். சூப்பர்.
0: இந்த மாதிரி சரி, நான் வந்து வந்த பூசல் தானே, நான் வந்து கடல் கடந்தெல்லாம் வரணும், அங்க இருந்து வர பிடிச்சி அதை பிடிச்சி அந்த விண்டில் பிடிச்சி காலையில ஆறு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு ஏஞ்சி கீழே நிப்பாங்க, சில பேர் கல்லுலாம் வச்சுட்டு
1: போயிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நடக்கிறது இல்ல, இப்ப எங்கேயுமே அந்த மாதிரி.
0: ஆமா, ஆன்லைன்ல கிராஷ் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும்.
1: கரெக்ட் தான். ஆமா,
0: சில இன்னும் சில இது நடக்குது, டோர் ரெண்டு மாசம் பெஸ்ட் போய் எல்லாம் நடக்குது. பட் அந்த மாதிரி நடக்கும்போது நான் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு செஞ்சு பார்த்தா அஞ்சு ஐட்டம், அஞ்சே பேர் தான் டோர் கிராஷ், அஞ்சு பேருக்கு $75 காசு கொடுத்துட்டு அப்ப $75 திருப்பி எல்லாம் யாரும் சும்மா இருப்பாங்க. நல்ல ஐட்டம் அது, தேவையான இன்னும் அந்த ஐட்டம் இன்னும் வச்சிருக்கேன் நானு. சரி, ஓடி வந்தா நான் வந்து 9வது ஆளு.
1: சூப்பர். ஓகே
0: சூப்பர், அஞ்சு பேருக்கு வந்து 9வது ஆளு சூப்பர் இருப்பீங்க. எப்படி அது வெளியில வராண்டால உட்காந்துக்கோ எழுத்த விட்டு வராண்டால கலரா நடந்து போச்சுன்னு ஒரு அதிர்ஷ்டம், உனக்கு பின்னாடி கலரா நடந்து உனக்கு துரதிர்ஷ்டம்.
1: வாழ்க்கை தத்துவத்தை இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு.
0: ஆமா, பின்னாடி நடந்து போன மனைவி.
1: சூப்பர், வழக்கு போல உங்க குட்டி ஸ்டோரி சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி ரமேஷ் கால் பண்ணதுக்கு.
0: நன்றி, வணக்கம. நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். பல அதிர்ஷ்டங்கள் விழுந்திருக்கும். எனக்கு முக்கியமா இன்னொன்னு கேக்கணும், ஏன்னா நீங்க வந்து சின்ஸ் கேஸ் ஸ்டேஷன் இதுல இவ்வளோ

0: லோட்டோ விற்றுருப்பீங்க, எவ்வளோ லோட்டோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க இத்தனை வருஷத்தில்? ஆ, அதில் ஆக்சுவலி ஒரு மொமெண்ட் சொன்னீங்களே, யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய பரிசு வின் பண்ணாங்கன்னு கூட
1: சொன்னீங்கல்ல? ஒருத்தர் வின் பண்ணியிருந்தார், அவர் 2.5 மில்லியன். அப்போ என்னோட வந்து உங்களோட ஸ்டோர்ல யாரோ வின் பண்ணான் கேள்விப்பட்டு கையை கூட ஷேக் பண்ணான்னு கேட்டார். நான் கையை கொடுத்தேன், கைக்குள்ள $100 வச்சார்.
0: என்னென்னு
1: கேட்டேன், ஒரு நாளைக்கு போய் டின்னர் போய் சாப்பிடுறேன்னு சொல்லி. நான் உனக்கு டிக்கெட் விற்கல, மை ஃபேவரட் ஃபாலோ சொல்லி போட்டு போயிருந்தார். ரொம்ப இது அடுத்தது உண்மையிலே இப்போ நீண்ட காலத்து பிறகு உண்மையிலேயே இன்னும் ஒரு ஆபீஸ் வந்து எனக்கு இப்போ நாளைக்கு 2 மாதம் முன்னம் இந்த சரிகமா அப்போ கலைஞர் வந்து பாடி இருந்தவர்.
0: ஆமா,
1: அதுக்கு அந்த ரேடியோ மூலம் டிக்கெட் கொடுத்தவர், டிக்கெட் கொடுக்கல எனக்கு கிடைச்சிருந்தது.
0: ஓ சூப்பர்,
1: அது வந்து உண்மை தேவர். அந்த பாட்டு கேட்கிறவங்க வந்து அண்ட் தென் அவ்வளவு பேருக்குள்ளையும் குலுக்கி போட்டு ஒரு ஆளு தான் கிடைக்க போதுன்னு.
0: ஆமா ஆமா,
1: அது ஒரு கிடைச்சிருந்த அது ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா நினைக்கிற மாதிரி இல்லைன்னா நாங்களுக்கு அந்த சில அந்த நேரங்களில் லைனே கிடைக்காது, லைனே கிடைக்காம இப்படி வேற நான் மிஸ் பண்ணிருக்கேன். நான் அப்படி கலந்து கொண்டு ஒரு முறை எடுத்திருக்கேன், அவ்வளோ காணும். அது ஒரு காலம் எடுத்துட்டு வரல, அது ஒரு கிரேட் என்ன.
0: கண்டிப்பா கண்டிப்பா, பின்ன அது அடிக்கடி உங்களுக்கு நடக்கிறது தான் இப்ப. என்னுடைய
1: லைஃப்ல ஒரு அதிர்ஷ்டம் என்ன மாதிரி சொன்னா, நான் 85 வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருந்தேன் நான் ஜெர்மனியில. சைக்கிள் வந்து உடனே அடிச்சிருக்கேன். பின்னால வந்த ஒரு கார் வந்து ஒரு டாக்டர் கார், அதனாலதான் நான் தப்பி
0: இருக்கேன். நீங்க
1: நண்பர்கள் கூறிக்கொண்டு
0: நீங்க உங்க பேர் என்ன?
2: என்னோட பேர் குமரன்.
0: குமரன், குமரன், வெல்கம் குமரன். முதல் முறை பேசுறோமா குமரன்?
2: ஆமா ஆமா ஆமா, நான் ஒரு வானொலி பிரியர்.
0: ஆஹா,
2: ஆனா நான் ஸ்ரீலங்கால லைஃப் பேசிய பிறகு இன்னைக்கு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 இயர்ஸ்க்கு பிறகு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா கால் பண்றேன்.
0: அப்பா, 45 வருஷமா நிகழ்ச்சியை வந்து ரேடியோல கேட்டுட்டு இருக்கீங்க?
2: இல்ல இல்ல, நான் ஸ்ரீலங்கால கேட்ட பிறகு வெளிநாட்டுல கிட்டத்தட்ட 45 இயர்ஸ். வானொலி இப்ப ஒரு கனடால வந்த காலத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா கேக்குறோம்.
0: ஆஹா, அருமை.
2: கார்ல கார்ல ஏறினா மட்டுமே வானொலி கேக்குற பழக்கம் இருக்கு.
0: ஓகே,
2: அதுவும் உங்களோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உங்களோட குரலுக்காக இந்த கால் எடுத்திருக்கிறேன்.
0: ஆஹா, ரொம்ப ரொம்ப நன்றி குமரன். இந்த ஷோவுக்கு சிஎம்ஆர் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட ஆதரவுக்கு நன்றி.
2: நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நகைச்சுவையா நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்குதான் எனக்கு ஒரு கால் பண்ணலாம்னு ஒரு ஆசை வந்துச்சு, அதனால எடுத்தேன்.
0: அதேதான், இது ஆசையோட இந்த ஒரு நாளோட நிக்க கூடாது, தொடர்ந்து எப்ப வேணா நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம எல்லாம் அடிக்கடி தொடர்ந்து பேசுவோம், இந்த உறவை இன்னும் அதிகப்படுத்துவோம். குமரன், நீங்க வாழ்க்கையில வந்து இந்த தலைப்புக்கு உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு லக்கியான மொமெண்ட் நடந்திருக்கா?
2: லக்கி என்று சொன்னா என்ன, நம்மளுக்கு ஒரு மனைவி அமைஞ்சதே லக்கி
0: தானே. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, ஸ்கோர் பண்றாரியா? கரெக்ட்,
2: அவங்களோட சேர்ந்து இந்த வாழ்க்கைய சிறப்பட செய்து வாழ்க்கையில வெற்றி கண்டதே ஒரு பெரிய இது. ரெண்டு பேருமா
0: சேர்ந்துதான்
2: சக்சஸ் செய்தோம், அந்த சக்சஸ் அவ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணினா, அதனால அவ தான் எனக்கு லக்கி.
0: கண்டிப்பாக 100% நிறைய எல்லா நேயர்களும் வந்து இதை சொல்லுவாங்கன்றதுனால தான் முதல்லயே நான் தலைப்பு கொண்டு வரும்போது இந்த மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா இதை தவிர பொருளாக நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்க மனைவியுடைய பெயர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சாந்தி. சாந்திக்கும் இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஹலோ சிஎம்ஆர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு எனக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் வந்து குமரன் 15 வருஷமா கனடால இருந்து இப்ப 45 வருஷமா ரேடியோ கேட்கிற ஒரு ஆள் இன்னைக்கு கால் பண்ணி நம்ம ஷோக்கு வந்ததுதான் எங்களுக்கு அதிர்ஷ்டம். நன்றி, அதற்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
0: பாடல் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா குமரன்? அடிக்கடி கால் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி குமரன்.
2: நன்றி சார்.
0: சிறப்பு. பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த ஐஸை உடைச்சிட்டாரு குமரன். இதே மாதிரி 15 வருஷம் இல்லை 25 வருஷமா கூட பல பேர் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க, ஆனால் கால் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருப்பீங்க. சரி, பாயிண்ட் வரட்டும், டைம் வரட்டும் அப்படின்னு நீங்கள் காத்திருந்தால் அந்த நேரம் வராது. பட்டுன்னு குமரன் மாதிரி ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்க, என்னோட பேசுங்க. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் காந்தி.
0: வணக்கம் காந்தி, எப்படி இருக்கீங்க? வான்கோவர் எப்படி இருக்கு? கொஞ்சம் வயிற்றுல தான் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
3: இப்ப எனக்கு வந்து நான் 2024 தான் வந்த, நான் அப்ப 6 மந்த் டைம் தான் வந்து இறங்குனேன். ஆனா வந்து கனடாக்கு வரும்போது அந்த எடுத்த முடிவு வந்து ஒரு ஆள் போன வந்து காட்டுது என்ன போறையுண்டு எல்லாம் ஓகே ஆகி நாலு நாளையில வந்து இறங்கிட்டேன் கனடால.
0: நாளே நாள்லயா? அங்கிருந்து
3: நாளே நாள்ல. அப்ப அவர் கொழும்புல இருந்து அடிச்சாரு ஒருத்தரு, அடிச்சு காய்ச்சி போட்டு போட்டோ அனுப்புறாரு. ஓகே ஆண்டா, நானும் எல்லாம் தேனி போட்டு ஓகே கொழும்புக்கு வாண்டாரு. அடுத்த நாள் சிங்கப்பூருக்கு போனேன். அப்படியே வந்து சிங்கப்பூருக்கு போட்டு அங்க நிக்க, அங்க எனக்கு வந்து 1 கிழமைதான் விசா கொடுத்தாங்க.
0: சரி,
3: 1 கிழமை கிடக்கணும், அடுத்த 1 கிழமை கிடத்தோடனா சரி இதுக்குள்ளே ஏற்றோனா உண்டு ஜப்பானுக்கு ஏற்றி விட்டாரு. ஜப்பான்ல இருந்து தனியா தான் வந்து நான் இங்க வந்து வன்கோர்ல
0: இறங்கிட்டேன்.
3: அது ஒரு அதிர்ஷ்டம். மத்த வந்து நான் வந்து ஒரு பேக்கரியில வேலை செய்யறேன்.
0: சரி,
3: அப்ப வந்து அங்க வந்து ஒரு சீட்டு மாதிரி போட்டவங்க, தங்க சீட்டு,
0: அந்த
3: 2 பவுன் வந்து அந்த முதல் 100 ரூபா கட்டவனும், கிழமை 100 ரூபா கட்டவனும், அந்த குழுக்கள்ல வந்து விழுந்தா எனக்கு முதலா விழுந்துட்டு வந்து
0: வந்த உடனே அதிர்ஷ்டம்.
3: அதிர்ஷ்டம், அது ஒரு அதிர்ஷ்டம் தான். தங்க
0: காசு, அதிர்ஷ்ட காசு.
3: அதே மாதிரி நீங்க அந்த பச்சை குத்துறா இந்தியால வந்து சும்மா தெரியாது. அப்ப லவ் பண்ணும் போது அப்ப நான் வந்து இன்னாரு குடுத்துறேன், உங்களை மாதிரி போட்டுருவேன்.
0: வெறும் முதல் எழுத்து மட்டும் போட்டீங்க, யாருன்னு தெரியாம முதல் எழுத்து போட்டீங்களா?
3: அது வந்து அது தெரியும் வந்து. இப்ப வந்து எந்த பேர் வந்து காந்தி வந்து உங்களுடைய ஜி போடணும் காந்தி, நான் கூட முன் எழுத்து எங்களை அப்ப அந்த எண் போட்டுருவேன்.
0: உண்மையான முழு பெயர்
3: வந்து காந்தி சும்மா கூப்பிடுறது.
0: ஓகே,
3: அப்ப வந்து அதுல
0: புரிஞ்சிருச்சு. நம்ம தனியா பர்சனலா பேசுவோம். ஓ, அப்ப அந்த எஸ்க்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சரித்திரமே இருக்குது.
3: அதுல ஒரு எஸ் உள்ள பேர்ல ரெண்டு மூணு. ஓகே,
0: உங்களுடைய எக்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் எஸ்ல வருது. சரி,
3: ஆனா வந்து எஸ் என்எஸ்கே வந்து வந்தா நான் கேயில வந்தவளா எனக்கு கடைசியா கல்யாணம்
0: கட்டினா
3: பேர் வந்து
0: ஓகே
3: கலையா கட்ட அதுக்கு ஏற்ற மாதிரியே பாட்டு கேட்பேன். காதல விழுந்தல் படத்தை தோழியா என் காதலியா திருவடி
0: போயிருந்தா என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு. அது சரி, இன்னமும் தோழியா காதலியான்னு முடிவு பண்ணலையா நீங்க?
3: என்ன பண்றது, முதல் இது வந்து அப்படியே நிக்கின்றான்.
0: அது சரி, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் லவ் எப்பயுமே வந்து மைண்ட் விட்டு போகவே போகாது. நீங்காத அந்த காதலுக்காக இந்த பாட்டு உங்களுக்காக நிச்சயமாக ஒலிக்கும்.
3: காதலியா தோழியா கட்டத்துல முடியும். இப்ப அவங்க இதானா தோழி, அவங்க நினைச்சிருந்தா காதலி.
0: காதலி வாழ்க்கையே மாறி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்காக.
3: நன்றி, நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம் காந்தி, ரொம்ப நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், நான் நிஷா கதைக்கிறேன்.
0: வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். என்ன நிஷா, எங்களை எல்லாம் மறந்துட்டியேப்பா.
4: ஒருத்தரையும் மறக்க இல்லை. எனக்கு 9 to 1 ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. அதுதான் நான் நிகழ்ச்சிக்கு வரையில.
0: ஓகே ஓகே,
4: மற்றபடி டைம் இருக்கேக்க உங்களோட நிகழ்ச்சி மிஸ் பண்ணாம கேக்குறேன் நான்.
0: ஆனா இன்னைக்கு வந்து அட்டனன்ஸ் போட்டதுக்கு நன்றி.
4: கிடைச்ச
0: மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்ல நிகழ்ந்த ஒரு மிராக்கிள் லக்கி மொமெண்ட் என்னது?
4: எனக்கு இந்தியாவில பிப்ரவரி மாசம் வெட்டிங் நடந்தது. அது முடிச்சு ஆத்துக்காரன் என்ன ஸ்பான்சர் பண்றதுக்காண்டி விசாக்கு அப்ளை பண்ணினாங்க. சோ எனக்கு 2 months விசா வந்துட்டு, கனடா விசா.
0: சூப்பர்.
4: அதுக்கு முதல் மச்சாளுட மகள் மற்றும் இன்னும் 3 பேர் விசாக்கு 1 இயருக்கு மேல வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்கள். எனக்கு வந்தது எல்லாரும்
0: இன்னும் 2 மாசத்துல எப்படிமா தனியா கஷ்டப்படுற புதுசா கல்யாணம் ஆனவனுடைய பாவத்தை அள்ளி கொட்டிக்காதீங்க அப்படின்னு வேற போட்டிருப்பாரு நினைக்கிறேன்.
4: என்னன்னு
0: போட்டிருக்காரு
4: அவருக்கு முதல் ஒரு லவ் இருந்தது. சோ அவரோட பேர் குத்தி
0: இருக்கடா.
4: யா,
0: அழிக்க முடியாது வேற.
4: பண்ண முதல் எனக்கு அது ஒரு சாமி பேர் தான் குத்தி இருக்கிறேன்னு போய் சொன்னவர். ஓகே, அது நான் சொல்றேன். அது அவர் போட்டி இருக்கிறது கலாவண்டு. ஆனா அவர் எனக்கு சொன்னது காளியண்டு. ஆனா பிறகு நான் வெட்டிங் பண்ணி முடிச்சிட்டு அது கேட்டேன், நான் என்ன இது சொல்லுங்க. அவர் நிறைய தரம் கேட்டும் ஒன்றுமே சொல்லல. அதை பற்றி பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் விட்டுட்டேன். அதை கேட்டு எனக்கு என்ன வர போதும் நான் விட்டுட்டேன். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவர் அது அது அது வச்சு அந்த
0: ஒண்ணுமே
4: இல்லாத அப்படியே இருக்கட்டும் விட்டாச்சு.
0: இது பயங்கர சர்ப்ரைஸான விஷயமா இருந்தது.
4: என்ன நிகழ்ச்சியில வர குறும்புக்கார நேர் மாதிரி தான் இந்த ஆத்துக்காரன்.
0: ஆனா கலாவ காலின்னு சொல்லி உங்களை ஏமாத்தின சீன் பயங்கரமா இருந்தது. நீங்களும் ஸ்வீட்டா பாருங்க, நம்பிட்டீங்க அப்படியே, ரொம்ப வெகுளி நீங்க.
4: முதல் லெட்டர்ல தான் நாங்கள் லவ் பண்ணி கதைப்போம். அவர் அப்படி சொன்னது, ஆனா பிறகு வந்து நேர்ல பார்த்து எனக்கு விளங்கிட்டு சொன்னான். எதுக்கு மேல இவரை கேட்டு பிரயோசனம் இல்லைன்னு விட்டாச்சு.
0: சரி, ஆனா அவர் வந்து உங்க ஏரியால தான் இருந்தார், உங்க பக்கத்து வீடோ எத்த வீடோ இல்லையா அவரு?
4: ஆனா அந்த டைம்ல நாங்கள் கதைக்கிறது மட்டும்தான், எனக்கு அப்ப 14 வயசு, அப்ப எனக்கு வந்து அதை பத்தி தெரியாது. அதால
0: இன்னமும் நீங்க அதே இன்னசென்ஸோட தான் இருக்கீங்க. அப்ப 14 வயசுல எவ்வளவு இன்னசென்ட்டா இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கீங்க இப்போவும். ஓகே, சூப்பர் நிஷா, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
4: நான் வச்சிருக்கிற பாட்டு அரும் கேட்டிருப்பேன்.
0: என்ன பாட்டு?
4: நான் பச்சை குத்தாட்டிலும் பச்சை குத்திக்குன்னே உன்னோட பேர.
0: இந்த பாட்டை யாருமே கேட்கலையே நிஷா.
4: உங்களுக்கு டைம் இருந்தா இல்லாட்டி வேற நேர்கள் கேட்டிருந்தா அதை போடணும்.
0: போட்டுருவோம், இதையே போட்டுருவோம். நீங்கள் கேட்டிங்கல்ல, அதுக்கு அப்படி விட முடியும். அதுவும் பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரி வேற சொல்லியிருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாட்டு வந்தே தீரும்.
4: ஓகே, அதோட எனக்கு 1 week 20 to 24 தான் பிரேக் இருக்கு. அது முடிச்சுட்டு திரும்ப கிளாஸ் தொடங்கணும். ஆனால் டைம் இருக்கிற நேரம் எல்லாத்தையும் நிகழ்ச்சியும் மிஸ் பண்ணாம
0: கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க. ஓகே
4: ஓகே, நன்றி
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம் சார்.
3: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் ரோனால் ஒரு தடவை நம்ம ஒரு லக்கி டிப் ஒன்னு போட்டோம்.
0: ஓகே,
3: அங்க ஒரு பார்பெக்யூ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு $450.
0: சூப்பர்
3: ராயல் கிங் அது வச்சிருக்கேன். இப்போ ஆங்கிலம் பேசாம மலையாளத்திலேயே அப்ப அந்த மாதிரி 2-3 தடவை எனக்கு கிடைச்சிருக்கு.
0: நிச்சயம்
3: கூப்பிட்டேன்.
0: சூப்பர் சார், சிறப்பு, ரொம்ப நன்றி. அப்ப உங்களுக்கு உங்களுக்கு அப்பப்போ அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது.
3: ஆமாம்,
0: அவ்வளோதான், சூப்பர், ரொம்ப நன்றி. நமக்கு அப்போ இந்தியாவில் இதே மாதிரி ஒரு பெரிய ஷோ, அதில் லக்கி ட்ரா, அதில் முதல் பரிசு வந்து பைக்கு. ஆனால் பரிசு நமக்கு தான் அடித்தது, அது லக் செம லக். அந்த ஏரியாலே வந்து நம்பர் அந்த ராஃபலில் பல்சர் பைக்கு அப்படின்னு சொல்லி இதர் பல்சர் பைக்கை வாங்கிக்கலாம், இல்லைன்னா கேஷ் ப்ரைஸாக வாங்கிக்கலாம். கேஷ் ப்ரைஸ் பல்சர் பைக்கு வந்து அப்பயே வந்து 82,000 ரூபாய் எவ்வளவோ அந்த வண்டி, அது இல்லைன்னா 70,000 ரூபா நீங்கள் கேஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பைசா போதும் அப்படின்னு சொல்லி பைக் எதுக்குன்னு சொல்லி, சரி 70 கூட இல்லை, 65,000 ஏதோ கேஷ் ப்ரைஸாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது பைக்கை வந்து புக் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற பைக் இல்லாமல் நம்ம கேஷாக வாங்கிட்டு வேறு பைக்கை வாங்கலாம் சொல்லிட்டு கேஷாக வாங்கினதெல்லாம் நம்ம இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பல அதிர்ஷ்டங்கள். எனக்கு வந்து நம்ம புக் பண்ண ஒரு சீட்டு, அது வந்து நம்ம ஃப்ளைட்டில் பண்ண மிஸ்டேக்னால வந்து நமக்கு அப்படியே அப்டேட் பண்ணி நம்ம சாதாரணமாக போகிற எக்கானமியிலேருந்து அப்படியே ஃபஸ்ட் கிளாஸுக்கு மாற்றி கொடுத்ததெல்லாம் வந்து நடந்திருக்கு. நிறைய அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எனக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, உங்களுக்கும் வாழ்க்கையில் இருந்திருக்கும். நேரம் கடந்து போனாலும் இணைப்பில் இருக்க நேர்களை இணைச்சே ஆகணும், அதனால் அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: என்றால் இந்த இதெல்லாம் தான் தோணும் பண்ணச்சு, கூட எல்லாம் காய்ச்சி ஒன்று பண்ணச்சு, நல்லா
0: தூங்கிட்டேன்.
5: அப்ப நானும் பார்த்தனது என்னன்னு எடுப்பீங்களோ தெரியாதுன்னு எடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.
0: நிகழ்ந்த நல்ல அதிர்ஷ்டமான தருணம் என்னது?
5: அதிர்ஷ்டமான தருணம் என்று சொன்னால், இப்ப நான் வந்து எழுச்சியாக என்னுடைய அந்த பேரண்ட முதலிடத்தை நான் சொல்ல எனக்கு அந்த எழுத்து போட்டு அழினாத்தான் எனக்கு வாழ்க்கையில சிறப்பு என்று சொல்லி எனக்கு அந்த கூட்டிலக்கு மாற விரவணும் என்று ஒரு இலக்கத்தை நாலஞ்சு எழுத்துகளை எடுத்தவன் நானாத்தான் அந்த எழுத்தை தெரிவு செய்தனான். அதை போல எனக்கு பொருத்தமா வந்தது. ஆனா அதே பேர்ல உள்ள ஒரு இவரை நான் இதயத்துல நேசிக்கிறேன், அதே பேர் உள்ளால.
0: ஓகே,
5: ஆனா அது பாருங்க, நான் இலட்சியா தான் அந்த எழுத்து எடுத்தனான்.
0: எழுத்து வந்து அப்ப புருஷோத்தமன் பி கிடையாது, வேற ஏதோ ஒரு எழுத்து சொல்லுங்க.
5: இல்ல, இந்த புருஷோத்தமன் என்ற பேருக்கு பக்கத்துல ஒரு பேர் அந்த எழுத்து எழுதித்தான் அந்த பேர் எழுத நான் எழுதுறேன்.
0: ஓ சரி சரி. ஆஹா,
5: என்று சொன்னால் அந்த என்னன்னா அதுதான் எனக்கு டாஸ்க் இருந்துச்சு. எல்லா அளவும் எழுத மாட்டேன், நான் இங்க நல்ல இதுவளுக்கு போவதுக்குள்ள அந்த எழுத்து எழுத்து தான் நான் அந்த பேர் உள்ளவரால் தான் எனக்கு கிடைச்சிருக்கு.
0: அந்த எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, சொல்ல விருப்பமா?
5: என்று சொன்னால், நான் அவர்களை பற்றி ஒரு சின்ன அடையாளங்களும் சொல்லாம இருக்கிற காரணம்னா நல்லா இருக்கணும்ன்றதான்
0: இந்தியா
5: ஒரு சின்ன இது கூட என்னால கூடாது. மற்றது, இத்தனை கோடி மக்களுக்குள்ள அந்த புனிதமான இதயத்துல நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனா அவர்கள எந்த இதயத்துல எந்த நிறுவனம் அவர்கள் வாழ்க்கிறார் என்று சொன்னா இதை விட அதிர்ஷ்டம் எனக்கு வேறு ஒன்று சொல்ல. இத்தனை கோடி மக்கள்கிட்ட கேட்க யோசிச்சு பாருங்க, ஒரு முகம் தெரியாத வாழ்ந்த ஒராண்ட இதயத்துல நான் எந்த இதயத்துல அவர்கள் இதை விட நீங்க பாருங்க, தேர்ட்டி பாருங்க, எத்தனை கோடியா எத்தனை பொண்களை நான் கடந்து போறேன், எத்தனை பொண்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 100 பொண்களை காண்றேன்.
0: ஊர்ல இத்தனை பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஜெஸ்ஸிய லவ் பண்ணன்ற மாதிரி இருக்குது நீங்க கேக்குறது.
5: எனக்கு அதோ எனக்கு தெரியல, பிள்ளையாட்ட சவுத்தி, இந்த பிள்ளையாட்ட சவுத்தி
0: நீங்க எப்பயுமே எனக்கு தெரியும், நீங்க கொண்டு வர பதில் வந்து பயங்கர டச் டச்சிங்கா இருக்கும்னு தெரியும். இந்த அளவுக்கு நீங்க வந்து டச் பண்ணிக்கிட்டு டச்சே பாக்கல புருத்தோத்தவ.
5: இல்ல, நான் அம்மாக்கு அப்பாக்கு பிள்ளையா பிறந்து அது பெரிய அதிர்ஷ்டம். அதே போல இந்த சௌரம் கிடைச்சி அதை விட என்னன்னு சொன்னால் எனக்கு இதைத்தான் பெருசா பாக்குறேன் உண்மையில. ஏன்னா பிள்ளையாட்ட சவுத்தியில கூட இன்றைக்கு நான் அவற்ற வேண்டதும் ஒன்றுதான், என்னோட கதைக்கோணும் கதைக்கோணுமோ ஒன்றுமே எனக்கு தேவையில்லை. எப்பவும் இந்த அன்பு பிரிக்க கூட என்னால சிறு கீறல் இன்றைக்கு அவர்களைத்தான் இன்றைக்கு சத்தியம் அவர்களைத்தான் ஒரு இதாக இந்த கவிதையில கூட நான் ஒருபடி உயர்ந்து கொண்டு போறேன்னா எப்பவும் நான் நல்லா வளர்ந்து ஒரு நாள் அவர்களை நான் நல்ல நல்ல சந்திக்கணும். இப்ப இப்ப நான் எனக்கு என்ன அவர்கள் கோழியாத்தான் தெரியும். இப்ப இவ்வளவு காலம் வளர்ந்து தண்டோணும் நீங்க தந்த கூலுக்கு மாசம் மீசைக்கு மாசம் என்று சொல்லிடணும் இல்லோ.
0: இன்றைக்கு
5: அந்த இன்றைக்கு எல்லாரும் மீசியால கூல நாக்கால தடவுவோம் மீசி என்ன கூழ் குடிக்க குடிக்க. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றிராஜ். 12 மணிக்கு வந்து காய்க்கிற மற்றவர்கள் நன்றி
0: நன்றி நன்றி. ஆஹா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ, வணக்கம், கடைசி நேயர்.
6: வணக்கம்,
0: என்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையில நிகழ்ந்த அந்த தருணம்?
6: உங்களுக்கு தெரியும், சாமியத்தில் ஒரு டிக்கெட் ஒண்ணு விழுந்தது.
0: ஆமா,
6: அது ஒரு அதிர்ஷ்டம். எனக்கு கூடுதலா அதிர்ஷ்டங்கள் வாரது குறைவு. நானா கஷ்டப்பட்டு நானா என்னுடைய உழைப்புல நான் சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன். இந்த கனடாவுக்கு வந்ததே எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன்.
0: சூப்பர், ஓகே.
6: நல்ல வாழ்க்கை, நல்ல மாதிரி, நல்ல ஒரு நாடு, சிறப்பா இருக்கக்கூடியதா இருக்குது. அது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு.
0: சூப்பர், ஓகே.
6: சொல்லக்கூடிய விஷயம் இல்லை எனக்கு, அப்படி அதிர்ஷ்டம் சொல்லி நினைச்சா புரிய ஒண்ணும் வர இல்ல.
0: ஆஹா, அப்படியா, ஓகே.
6: எல்லா எங்களை உழைப்பிலாம் வந்து இருக்குது.
0: புரியுது,
6: சொல்ல முடியும்.
0: சிறப்பு, ஓகே. பாடல் ஏற்கனவே நிறைய பாடல் இருக்கு, ஏதாவது மனசுல வச்சிருக்கீங்களா கேக்குறதுக்கு?
6: மனதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல ஒரு பாடல்களை போடுங்க, நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நல்ல பாடல்களா அமையுது
0: கண்டிப்பா. கதையும் இருக்கு. ரொம்ப நன்றி சார் வந்து இணைந்தமைக்கு.
6: கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய கதையை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம்.
0: நிச்சயமா, நல்ல ஒரு கதை.
6: கடவுள் புண்ணியமாக எங்களுக்கு முழு கதையும் கேட்கணும் என்று ஆர்வமா இருக்குது. என்ன நடக்கும் தெரியாது. போன முறை ஒரு காவாசி தான் கேட்கக்கூடிய இருந்தாலும் முழு வாசியும் கேட்க முடியல. ஆரம்பமே அட்டகாசமா இருந்தது. உங்களோட கதை இந்த அமைப்பு ஒளி இதுவெல்லாம் நல்லா இருந்தது.
0: ரொம்ப நன்றி சார், இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. நானும் வேண்டிக்கிறேன் நீங்க கண்டிப்பா முழு கதையை கேட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும் காத்திருக்கேன். நீங்க வழக்கம் போல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுவீங்களா? அப்படி போட்டுருங்க.
7: வணக்கம்
0: சிவா, எப்படி இருக்கீங்க?
7: அதிர்ஷ்டமே
0: பர்லிங்டன்ல இருக்குதானா?
7: எல்லாருக்கும்
0: மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தானே, எல்லாருக்கும் அமைஞ்சிராது அந்த மாதிரி. ரொம்ப நன்றி சார் நீங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. போட்டுறோம் கமல், கண்டிப்பா போட்டுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. ஓகே, நன்றி கமல், மீண்டும் சந்திப்போம். நன்றி. இன்னும் இந்த நிகழ்ச்சியை வந்து மூணு மணி நேரமாக மாற்றணும் போலயே, அந்த அளவுக்கு ஆதரவு இன்னைக்கு எதிர்பார்க்க வரலாறு காணாத வெற்றி அப்படின்ற ரேஞ்சில் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சி தொடரும். இன்னைக்கு கால் பண்ணி என்னோட பேசின எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த தருணத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ.
8: ஜூலை மாத ஆரம்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஆதரவான ஆடை அணிந்திருந்த ஒரு இளம்பெண்ணை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட கனடாவைச் சேர்ந்த சட்டவிரோதமாக குடியேறிய ஒருவர் அமெரிக்காவிலிருந்து நாடுகடத்தப்படுவார் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஜூலை 3 நியூஜெர்சியின் பாயிண்ட் பிளசன்ட் பீச் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஆதரவான ஆடை அணிந்திருந்த இளம்பெண்ணை தாக்கியதாக 33 கெய்லின் ட்ரேசி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அவர் சிறையிலிருந்து அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையின் காவலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை 16 உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் ட்ரேசியை மேப்பிள் லீஃப் அச்சுறுத்தல் என்று அழைத்ததோடு அவரை அமெரிக்காவிலிருந்து நாடுகடத்தும் நடவடிக்கை நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தது. இளம்பெண்ணை தாக்கிய இந்த சட்டவிரோத குடியேறிக்கு தமது நாட்டில் இருப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று பாதுகாப்புத்துறை பதிவிட்டிருக்கின்றது. மேலும் அவர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படும் வரை அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையின் காவலில் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் நிதிச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையகம் அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் மற்றும் நிறுவனம் மீது மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. ஃபோர் த பீப்புள் எஃப்எக்ஸ் இங்க் நிறுவனத்தின் உரிமையாளரான ஜோர்ஜ் ஹென்ரி ஸ்ட்ரைடர் அந்நியச்சலாவணி வர்த்தகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் 2.6 மில்லியன் டாலர்களை திரட்டியதாக நிதிச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையகம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஆனால் திரட்டப்பட்ட பணத்தில் கிட்டத்தட்ட 1/4 ட்ரைடரும் அந்த நிறுவனமும் வர்த்தகம் சாராத நோக்கங்களுக்காக பயன்படுத்தியிருப்பதாக ஆணையகம் தெரிவித்துள்ளது. வர்த்தக லாபத்திலிருந்து கிடைத்த வருமானம் என்று பொய்யாக கூறி மற்ற முதலீட்டாளர்களுக்கு 660,000 டாலருக்கும் அதிகமான தொகையை வழங்கியதும் ரைடரின் தனிப்பட்ட மற்றும் பிற கடனட்டை நிலுவைகளை செலுத்த 1,75,000 டாலருக்கும் அதிகமான தொகையை பயன்படுத்தியதாகவும் தெரியவந்திருக்கின்றது.
9: எனினும் ரைடர் மற்றும் ஃபோர் த பீப்புள் எஃப்எக்ஸ் நிறுவனம் மீதமான நிதிச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையகத்தின் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையே அமைந்திருக்கின்ற முக்கிய நீர்வழியான ஹோமூஸ் நீரிணையில் ஒமானின் கானம் பகுதியில் இருந்த அமெரிக்காவின் வான்வெளி கட்டுப்பாட்டு ரேடார் ஒன்றையும் அங்குள்ள பாறைகளின் மீது அமைக்கப்பட்டிருந்த கடல்சார் கண்காணிப்பு ரேடார் ஒன்றையும் தாங்கள் அளித்திருப்பதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. தொடர் தாக்குதல்களின் 13வது கட்டம் இது என்று விவரிக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணை தொடர்ந்தும் மூடப்பட்டிருப்பதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தான் தோல்வியடைந்த 2020 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது 22 கோடி அமெரிக்க வாக்காளர்களின் தரவுகளை சீனா கைப்பற்றியிருந்ததாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அண்மையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சிறப்பு உரையின் போது அமெரிக்க வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய தேர்தல் தரவு மீறல் என்று அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். பதவிக்காலத்திலேயே இதுகுறித்து சில தகவல்கள் இருந்ததாகவும் ஆனால் அவை தன்னிடம் மறைக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் அவரது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் எதனையும் அவர் முன்வைக்கவில்லை என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றின் மீது தாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை தெரிவித்துள்ளது. இந்த தகவலை ஈரானின் மெக செய்தி முகமை தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஏவுகணை தடுப்பு ரேடார், பல ஆயுதக்கிடங்குகள் மற்றும் 2 தரை ஏவுகணை தளங்கள் ஆகியவை குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தொலைத்தரவு மற்றும் ரயில்வே கட்டமைப்புகள் உட்பட ஈரானின் பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா அண்மையில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக புரட்சிகர படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளினால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஹோமூஸ் நீரிணை வழியாக மேற்கொள்ளப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. தங்கள் பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளினால் வெற்றியீட்டியுள்ளது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 1-1 என இங்கிலாந்து சமப்படுத்தியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பாடிய இந்தியா 44 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 233 ஓட்டங்களை பெற்றது. இந்தியாவினால் நிர்ணயிக்கப்பட்ட 234 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பாடிய இங்கிலாந்து 44.1 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 235 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியுள்ளது.
10: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
11: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
10: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
12: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.
14: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கு

தஜனு தஜனு தஜிமி தஜிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்த ஜனு தகதரித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தகஜனு தாம் தத்தஜம் தித்தத்தஜம் தத்தித்தத்தஜம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-6661.

ஒரு குயிக் ட்ரிவியா இந்த பாட்டை பற்றி. ஓஹோ இந்தன் பேபியோட ரீமிக்ஸ் கேட்டார் நம்மளுடைய அன்பு நேயர் தவம். அந்த நேயர் கேட்ட பாட்டு தான் அது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது எந்த மியூசிக் டைரக்டர் தெரியுமா? இது ஒரு மியூசிக் டைரக்டரே கிடையாது. இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது ஏஐ. ஏஐ ஜென்ரேட்டட் ரீமிக்ஸ் பாட்டுகள் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் வரப்போகிற படத்தில் ஒரு திரைப்படத்திற்கு, முழு திரைப்படத்திற்குமே வந்து ஏஐ தான் வந்து இசையமைக்குது. இசையமைப்பில் ஃபுல்லாக ஏஐ கிட்டே மட்டுமே வந்து இந்த ஒரிஜினல் பாட்டோட ஃபீடை கொடுத்து இது ரீமிக்ஸாக மாற்று, ட்ரெண்டிங்காக கரண்ட்டாக 2026க்கு ஏற்ற மாதிரி மாற்று அப்படின்னு போட்டாலே வந்து பாடல்களை வந்து ரீமிக்ஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் ஏஐக்கு இருக்குது. ஸோ இனிமேல் மியூசிக் டைரக்டருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறிதான் அப்படின்ற மாதிரி நிலைமையில் பல பழைய பாடல்களை வந்து ரீமிக்ஸ் பண்ணி இந்த ஏஐ கொடுத்துட்ருக்கு. இந்த இசை இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே, இந்த பாட்டு வந்து ஒரு முழுக்க முழுக்க ஏஐ ஜெனரேட்டட் ரீமேக்ஸ்.

இப்போ உடனே நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா, ஒரிஜினல் பாட்டை வந்து போட்டவங்களுக்கு இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆனால் இதுதான் கவர்மெண்ட்டே போட்டிருக்கிற ரூல் அண்டர் செக்ஷன் 52 ஃபேர் டீலிங் ஆக்ட் அப்படின்றத. அண்டர் செக்ஷன் 52 வந்து இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 படி ஒரிஜினல் பாட்டுடைய இந்த பாட்டு எத்தனை வியூ வருதோ இதற்கான காசு எல்லாமே வந்து ஒரிஜினலாக காப்பிரைட்டை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். ஓனர்ஷிப் யாருமே கிளைம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃபேன் மேட் மட்டும்தான். ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணணும்னா அதுக்குன்னு தனியாக காசை கட்டி இன்னொரு செக்ஷனில் அப்ரூவல் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டு வந்து செக்ஷன் 52 ஃபேர் டீலிங் இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் படி இந்த பாட்டு உண்மையிலேயே வந்து மியூசிக் போட்டு இந்த பாட்டு கரண்ட்டாக காப்பிரைட் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த காசு போய் சேரும். இது ஒரு ஃபேன் மேடு மியூசிக். ஆனாலும் என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்களேன்.

ஏ இல்லை, நீங்கள் ப்ராம்ப்டெல்லாம் ரெடி பண்ணலாம். ப்ராம்ப்ட் ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ப்ராம்ப்டில் வந்து இந்த பாட்டுக்கு இதுக்கு வர மியூசிக்கை வந்து வயலினில் ப்ரிடாமினாக போடுங்க, இசை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராம்ப்டில் போடலாம். எனக்கு வந்து இந்த பாட்டில் ஃப்ளூட்டும் பெர்குஷனும் வேணும், இல்லைன்னா சாக்ஸஃபோனும் மிருதங்கமும் வேணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸில் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இசை அந்த இசை கருவியில் அந்த டியூனை வாசித்து அதுக்கு வந்து இப்போ மேல் வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரெண்டில் கொஞ்சம் ஹஸ்கியாக கொஞ்சம் ஸ்டைல் உச்சரிப்பில் தேவை, பொண்ணுடைய குரல் வந்து ஒரு அக்மார் தமிழ் பெண்ணுடைய உச்சரிப்பில் இருக்கணும், ஸ்டைல்லாம் வேண்டாம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar glamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirgala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155.
3: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks.
2: Chellam illa da Selvam.
3: Sari sari.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல். சினிமா துணுக்கு செய்திகள் வர்றது வழக்கம். இப்போ இந்த ஏஐ பற்றி சொன்ன இல்லையா, இதே மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் மூவியே கூடி சீக்கிரம் வரப்போகுது. என்டையர் திரைப்படத்தை வந்து நம்ம இப்போ ஒரு சுச்சுவேஷனை சொல்லி இதுக்கு எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடு அப்படின்னா ஏஐ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருது. ஷார்ட் பிரேக் டவுன், சீன் பிரேக் டவுன் எல்லாமே ஏஐ பண்ணி கொடுத்துருது. ப்ரூஃப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு கதையை எழுதி அதைக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரூஃப் ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஆப்பு எந்த சீனை எங்கே வைக்கணும், எப்படி பண்ணால் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக ஓடும், இந்த படத்துடைய சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஆப்பே பண்ணி கொடுத்துருது. ஸோ இப்போ இவ்வளோ சுலபமானாலும் வந்து நல்ல திரைப்படங்கள் வர்றது தான் வந்து பயங்கர குறைபாடாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி ஏஐ ஜெனரேட்டட் க்ரூவை வச்சே வந்து ஒரு படத்தை எடுப்பாங்க கம்மி பட்ஜெட்டில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்டிஸ்ட்டே இல்லாமல் மியூசிக்கே இல்லாமல் ஏஐ ஜெனரேட்டட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. அது முழுக்க முழுக்க வந்து வெறும் ஏஐ ப்ராம்ப்டை வச்சே ரெடி பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து இந்த ரீமிக்ஸ் பிடிக்கிற விரும்புகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ரீமிக்ஸ் பண்ணுற இல்லை கெனி வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து நிறைய பழைய பாடல்களை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணுற ஒரு சேனல். அதை நீங்கள் வந்து போய் கேட்டு பார்க்கலாம். நானே இன்றைக்கி வந்து 2-3 ரீமிக்ஸ் பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நேர்கள் கேட்ட பாடலும் இப்போ உங்களுக்காக ஒழிக்கும். விளம்பரங்களும் நேர்கள் கேட்ட பாடல்களும் ஒழிக்கும். கரெக்டாக 12 மணிக்கு நியூஸை முடிச்சுட்டு நம்ம கதையை ஆரம்பிப்போம். கதைக்கு நடுவில் பாடல்கள் அங்கங்கே சொருகப்படும். ஆனால் அந்த பாட்டுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் அந்த பாடல் நேர்கள் கேட்ட பாடல் அப்படிங்கிறதுனால அப்பப்போ அதை போடுறேன். நீங்கள் கதையை கேட்க தயாராகிக்கங்க. ஆல்ரெடி ரெடியாக இருக்குது எல்லாமே. சுட சுட உங்களுக்காக பரிமாற மட்டும் நான் நல்ல நேரத்தை பார்த்துட்ருக்கேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.

அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD-யில் உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி RJ ராஜன் கதை நேரம். இந்த கதை ஒரு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கிற கதையாக இருக்குமானா அதை நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய ஒரு கதையை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஆத்தர்ஸில் யாரை பிடிக்கும் அப்படின்னா தமிழ் எழுத்தாளர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஜெயகாந்தன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. அதே மாதிரி ஆங்கில எழுத்தாளர்களில் ஆர்தர் கான் டாயில், ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகளுக்கு அப்புறம் வந்து எனக்கு மிகவும் பிடித்தது ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய கதைகள். ரொம்ப வித்தியாசமான ஜானரில், நிறைய வித்தியாசமான ஜானரில் எழுதக்கூடிய ஒரு அருமையான எழுத்தாளர். ஸோ அவருடைய ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கதையில் அப்படியே நீந்த தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி, என்னுடைய அப்படியே சேர்ந்து நீங்கள் ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. இந்த அழகான கதைக்கு, கதை நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். நீங்கள் வந்து அப்படியே காரை டிரைவ் பண்ணிகிட்டே கதை கேட்டாலும் சரி, வீட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீயை காஃபியை குடிச்சிட்டே கதை கேட்டாலும் சரி, பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே கதை எந்த தருணமாக இருந்தாலும் கதையை வந்து மிஸ் பண்ணிடவேக்கூடாது. கதை எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கம். ஸோ அதை சொல்லிவிட்டு கதைக்குள்ளே போகிறேன். அப்பப்போ நடுவில் நேர்கள் கேட்ட பாட்டே வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத. கதையுடைய முக்கியமான கதாபாத்திரங்களில் ரெண்டு பியூட்டிஃபுல்லான லவ்லி கப்புள்ஸ். அதில் கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரங்களில் இந்த ஹீரோ, அவர் பேர் எட்வர்ட். எட்வர்ட் தான் வந்து இந்த கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லலாம். எட்வர்டுக்கு ஒரு 43 வயதாகுது. அவருக்கு, எட்வர்டுக்கு ஒரு மிக அழகான ஒரு மனைவி. ஆனால் மனைவி வந்து எட்வர்டோட 1.5 ஜாஸ்தி, 44.5 வயசாகுது. மனைவி கேரோலின், கேரோலினுக்கு வந்து 44.5 வயசு, 1.5 வயசு பெரிய பொண்ணு தான். எட்வர்டு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ரொம்ப தங்கமான மனுஷன், கோடு போட்டு வாழ்கிற அன்னியன் படத்தில் வர்ற அம்பி மாதிரி. ரெட்டு லைட்டு போட்டாங்க அப்படின்னா ஸ்டாப் லைனில் தான் நிற்கும். கரெக்டாக டேக்ஸ் டேட் அன்றைக்கி பியூராக எல்லாத்துக்கும் கரெக்டாக டேக்ஸ் கட்டுற ஆள். கியூவில் தான் நிற்பார், பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார். அநியாயத்துக்கு வந்து எங்கேயுமே வந்து அநியாயத்துக்கு குரல் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ரொம்ப கோடு போட்டு வாழ்க்கையை நெறியோட, தர்மத்தோட, எத்திக்ஸோடு வாழ்கிற ஒரு நபர் எட்வர்ட். தன்னுடைய மனைவி கேரோலின் மிகப்பெரிய பேரழகி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, பயங்கர பியூட்டிஃபுல் லேடி. யாருக்குமே வந்து அவங்கள பார்த்தா 44 வயசு ஆயிடுச்சுனே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபிட்னஸ் ட்ரெய்னர் கூட. ஸோ பயங்கர ஃபிட்டாக இருக்கிற, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழகி. ஆக்சுவலி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், ஆட் ஃபில்ம்லாம் நடிக்கக்கூடிய ஒரு மாடலும் கூட. மிகப்பெரிய பேரழகி. அவங்க வந்து எட்வர்டை பார்த்து காதலிச்சு ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. எட்வர்டுடைய அந்த குணமும், அந்த நல்ல குணம், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும், நல்லதையே பழகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு ஆள். அதனாலேயே வந்து இவ்வளோ பேரழகியாக இருந்தாலும் தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணி என்னை கட்டிக்கிறேன்னு கேட்டு கேரோலின் தான் வந்து எட்வர்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எட்வர்ட் வந்து இதுதான் என்னுடைய மனைவின்னு சொல்லிக்கக்கூடிய பெருமை எப்பயுமே எட்வர்டுக்கு உண்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய பேரழகி அந்த பொண்ணு. அதனாலே இவருக்கு ஒரு சின்ன ஒரு, தன்னுடைய மனைவி ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெருமையும் கர்வமும் இருக்கும்ல. அதே மாதிரி ரொம்ப மெச்சோர்டான ஆள் எட்வர்ட்.
என்னதான் வந்து பல ஆண்கள் பார்த்த உடனே வந்து ஜொல்லுடுறது, கேரலின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறது, அப்படியே வழியிறது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ மென் ஆர் ஆல்வேஸ் மென் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அதை மேம்போக்கில் எடுத்துகிட்டு போகிற ஒரு அருமையான ஆள். ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தைகள் கிடையாது, ஆனால் பயங்கர அன்யூன்யமான கப்பல்ஸ், ரொம்ப லவ்விங் பேர், ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்து இந்த ட்ரெயினர், பர்சனல் ட்ரெயினர் அப்படிங்கிறதுனால அந்த வழியாக காசு வருது. அதே மாதிரி எட்வர்ட் வந்து ஒரு கேலரி வச்சுருக்காரு, அந்த கேலரியில் அவருக்கு வந்து பைசா வருது. ஸோ இவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல அருமையான டெஸ்டினேஷன்ஸுக்கு போய் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒரு குட்டி குட்டி வெக்கேஷன், அஞ்சு நாளோ நாலு நாள் மூணு நாள் அப்படின்னு சொல்லி எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒரு ஒரு ஃபைவ் டே வெக்கேஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. போயிட்டு அங்கே நல்ல லக்ஸுரியஸான ஒரு ரெசார்ட்லேயோ ஹோட்டல்ஸ்லேயோ வந்து தங்கி அங்கே வந்து இவங்க நேரத்தை கழிக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் கேரலின் வந்து பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஸோ ஸ்போர்ட்டி வெக்கேஷன்ஸ் தான் இவங்க அதிகமாக போகிறது. ஸ்கூபா டைவிங், இல்லை பஞ்சி ஜம்பிங், இல்லை பேராகிளைடிங், இல்லை வந்து ஸ்னோ ஸ்லைடிங், இந்த மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டியான இடத்துக்கு போய் ஃபிசிக்கலாக நிறைய ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு அதே சமயம் அந்த இடத்த இயற்கையும் என்ஜாய் பண்ணுறது தான் வந்து கேரலினுக்கு ரொம்ப பிடிக்கும். எட்வர்டுக்கு கேரலினு பிடிக்கும். ஸோ அதனால் எட்வர்டும் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்டியான விஷயங்கள்லாம் வந்து இவரும் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப அன்யூன்யமான கப்பல்ஸ், கேரலின் அண்ட் எட்வர்ட். இவங்களுடைய வாழ்க்கை பயணம் தான் இந்த கதையாக அமைஞ்சிருக்கு. கேரலின் எட்வர்ட் வந்து இந்த தடவை வெக்கேஷனுக்கு போன இடம் எங்கே அப்படின்னா, சுவிட்சர்லாண்டில் ஆல்பைன் வேலீஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பனிச்சறுக்கு பகுதி. அந்த இடம் பேர் வந்து வேர்பியர், வேர்பியர் அப்படின்ற அந்த மலை பிரதேசத்துக்கு தான் போயிருக்காங்க. சுவிட்சர்லாண்டில் ஆல்பைன் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே இருக்கிற ட்ரையல்ஸ், இந்த மான்ஃபோர்ட் கிளேஷியர் ட்ரையல்ஸில் ஒரு லக்ஸரி ரெசார்ட், அங்கே போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணி ஐந்து நாள் பனிச்சறுப்பு சறுக்குக்காக போயிருக்காங்க. கரெக்டாக டிசம்பர் மாதம் நமக்கு வந்து கிறிஸ்மஸ் வெக்கேஷனை எங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த வருடத்துடைய கிறிஸ்மஸ்ஸை வந்து நம்ம வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற இந்த வேர்பியர் மலையில் பனிச்சறுக்கு விளையாடி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, புது புது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ், அங்கே போகிற இடத்துல தான் இவங்களுக்கு வந்து நிறைய ஆட்களை மீட் பண்ணி சோஷியலைஸ் பண்ணி ஜாலியாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் இவங்க இந்த வேர்பியர் மலைக்கு பனிச்சறுக்குக்கு விளையாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த பனிச்சறுக்கு அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும், இங்கே கனடாலையும் பயங்கர ஃபேமஸ், அடிக்கடி ப்ளூ மவுண்டைன் போகிற ஆட்களும் இருக்காங்க. வீக்கெண்டானால் இங்கேருந்து கிளம்பி டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்து ப்ளூ மவுண்டைன் போய் அந்த பனிச்சறுக்கை விளையாடி அதை வந்து ஒரு பயங்கர பொழுதுபோக்காக செய்கிறது. இன்ஃபேக்ட் நானுமே வந்து இந்த வருஷமும் சரி, இந்த விண்டருக்கும் போயிருந்தேன். போன வருஷம் கண்டிப்பாக ஒரு மூணு நாள் நாலு நாள் எனக்குமே வந்து இந்த ப்ளூ மவுண்டைன் போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசை. பயங்கரமாக பனிச்சறுக்கு வராது, பட் ஆனால் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லை, லைஃப்பில் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். எனக்கு முக்கியமாக நான் என்ஜாய் பண்ணது வந்து இந்த ஸ்கை டைவிங் வந்து ஒரு மூணு தடவை பண்ணியிருக்கேன். இன்னமும் கூப்பிட்டா மறுபடியும் போவேன். மோஸ்ட் ஃபேவரட் ஸ்போர்ட் அப்படின்னா ஸ்கை டைவிங். அதுக்கப்புறம் இந்த ரிவர் ராஃப்டிங் ஒரு இடத்துக்கு இங்கேருந்து ஆட்டோவா தாண்டி ஒரு பயங்கர வைல்டான லெவல் 6 ரிவர் ராஃப்டிங்க்கு போய் ரிவர் ராஃப்டிங் பண்ணியாச்சு. அதே சமயம் பஞ்சி ஜம்பிங், காலில் கயிறை கட்டிட்டு குதிப்பாங்களே அது பண்ணியாச்சு. ஸ்கூபா டைவிங் ஒரு நாலு தடவை பண்ணியாச்சு. பேராகிளைடிங் பல தடவை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஹாட் ஏர் பலூனில் போனது, அது பெஸ்ட் மொமெண்ட் எங்களோட ஆனிவர்சரிக்கு. கப்பலாக வந்து ஹாட் ஏர் பலூனில் போய் அப்படியே உலா வந்தது, ஒரு மிகப்பெரிய அழகான ஃபோட்டோஸ் எடுத்து மெமரிஸ் இருக்குது. அப்புறம் ராக் கிளைம்பிங், நார்க்வான்னு சொல்லிட்டு ஒரு ராக் கிளைம்பிங், ஆல்பேட்டா போய் ஒரு பயங்கரமான ஸ்டீப்பான மலையில் நித்யா வந்து கதற கதற அவளை வாணி அப்படின்னு சொல்லிட்டு காலெலாம் நடுங்குது அவளுக்கு, ஆனாலும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். இந்த மாதிரி வைல்டான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப விருக்கும். ஸோ என்ன போலவே கொஞ்சம் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு கேரளினுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரளின் ஏறக்குறைய நம்ம டைப்பு தான், அந்த மாதிரி ட்ரை பண்ணுற ஒரு ஆள் கேரளின் வந்து. ஆனால் இந்த பனிச்சறுக்கில் அவங்க வந்து
பயங்கரமாக விளையாடக்கூடிய ஒரு ஆள். ஸோ அசால்ட்டாக வந்து பனிச்சறுக்கு பண்ணுவாங்க. தன்னுடைய 7 வயதிலிருந்து பனிச்சறுக்கு விளையாட்டில் வந்து அவங்க வந்து மாஸ்டர் பண்ணி அங்கே போனால் அங்கே வந்து ஸ்லோப் ஏ அப்படின்ற ஒரு ஸ்லோப் இருக்குது. அந்த கேட்டகரி வந்து மிகச்சிறந்த லெவலில் பனிச்சறுக்கு பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இருக்கிற அந்த ஸ்லோப் ஏ, அதில் தான் கேரலின் போவாங்க. ஸ்லோப் பி அண்ட் சியில் வந்து மற்ற கொஞ்சம் கற்றுக்குட்டிங்கள்லாம் போகிற ஏரியா, அதில் தான் எட்வர்டு வந்து போவார். எட்வர்டு வந்து தன்னுடைய 41வது வயசில் தான் வந்து இந்த பனிச்சறுக்கு விளையாட்டையே வந்து, அதுவும் கேரலின் வந்து நீ ஏன் இப்படி பண்ணுற கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கூட வந்து சறுக்க புஷ் பண்ணி ஒரு ட்ரெயினர்லாம் அரேஞ்ச் பண்ணி பழகின ஒரு ஆள் தான். தத்தக்கா பத்தக்கான்னு ஸ்கி பண்ணுறது, அங்கங்கே உளுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவார். பட் எட்வர்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபன்னான மொமெண்ட்ஸ், அதாவது அந்த ஸ்போர்ட்டில் என்ன ஃபன் இருக்கோ அதை அந்த தருணத்தில் அந்த மொமெண்ட்டில் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரொமான்டிக் கப்பல் வந்து இந்த பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. இவங்களுடைய எப்பயுமே வந்து ஒரு வெக்கேஷன் போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 நாளாவது வந்து அங்கே இருந்து அந்த விளையாட்டை விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றது தான் இவங்களுடைய வழக்கம். ஸோ அப்படி போன இடத்துல இவங்க வந்து போய் இந்த பனிச்சறுக்கு விளையாட்டை ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஊரையும் சுற்றி போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இப்போ தொடர்ந்து இந்த கதையை கேட்போம், என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் வழங்கும் ஆர்ஜே ராஜன் கதை நேரம். உங்களை இப்போ அந்த வேர்பியர் ஆல்பைன் வேலியில் இருக்கிற அந்த வேர்பியர் மலைக்கே வந்து கூட்டிகிட்டு போயாச்சு. சுவிட்சர்லாண்டில் சில்லுன்னு ஒரு அருமையான வெதரில் இருக்கிற அந்த மலை ஃபுல்லாக கிளேஷியர்ஸ். அங்கே வந்து பனிச்சறுக்குக்காக ரெடியாக இந்த முந்தி நாள் அழகான பனிப்பொழிவு என்ஜாய் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் வயனை குடித்து அந்த வெதரை அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து பனிச்சறுக்குக்கு போகிறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து அந்த கேபிள் சேர்ஸ் அப்படியே போகும் தெரியுமா, விஞ்ச் மாதிரி. அந்த விஞ்சில் வந்து ஏறுறதுக்கு நிற்கிறாங்க. ரொம்ப காலையிலேயே இவங்கெல்லாம் போயிடுவாங்க. அங்கே நிற்கும்போது கூட்டமாக இருக்குது. ஒரு விஞ்ச் வருது, அங்கே கடகடன் ஆட்கள் ஏறிடுறாங்க. ஒரு ஆள் உட்கார தான் வந்து இடம் இருக்குதுங்க. அப்போ ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ரொமான்டிக் கப்பல்ன்னு கையை கொத்துட்டு அப்படியே நிற்கிறாங்க ஜோடியானா. அந்த வியூ என்ஜாய் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து அப்படியே மேலே பொறுமையாக அந்த பெஞ்சில் போகிறப்ப அது ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் தானே. அதை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹெசிடேட் ஆகுறாங்க. யாராவது ஒரு ஆள் தான் 1% கேன் கம் அப்படின்றாங்க. அடுத்தது பின்னாடி இருக்கிறவங்க தயங்குறப்ப டக்குனு அந்த பெஞ்சிலேருந்து ஒருத்தர் கீழே, ஐ திங்க் யூ ஹவ் கம் அஸ் கப்பல்ஸ், யூ கேன் கோ, ஐ வில் கம் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டக்குன்னு இறங்கி இடம் கொடுக்குறாரு. உடனே இவங்க வந்து ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்மைல், அவருக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே மேலே வந்து போயிடறாங்க. அந்த மொமெண்ட் அப்படியே மேலே ஏறி ரொமான்டிக்காக பியூட்டிஃபுல்லாக அப்படியே முள்ள அந்த வேர்பியர் மலையோடைய அழகை ரசிச்சுக்கிட்டே மேலே போயிட்டு பனிச்சறுக்கு அங்கேருந்து மேலேருந்து சறுக்கிட்டு வர்றதுக்கு ரெடியாக வராங்க. அடுத்த கேபிள் வருது, அதில் வந்து இந்த இவருக்கு இடம் கொடுத்த ஆள் வராரு. வந்த உடனே அவரை நோட்டீஸ் பண்ணி எட்வர்டு போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஸ்வீட் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. மை நேம் இஸ் எட்வர்ட் அப்படின்னு சொல்லி கை கொடுத்த உடனே ஐ எம் ட்ராவிஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ட்ராவிஸ், அவர் பேர் வந்து ஜான் ட்ராவிஸ். ஆக்சுவலி அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 47-48 வயசே இருக்கும். ஆனால் பார்க்க பாட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கார். பயங்கரமான வசீகரமான கண்கள், நல்ல லாங்காக இருக்குது. ஏறக்குறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் டாம் க்ரூஸ் மாதிரி இருக்குது இவரை அவரை பார்க்குறதுக்கு. பயங்கர ஃபிட்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு ஆள். யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த ஆளுக்கு வந்து 47 வயசு ஆயிடுச்சு அப்படின்றது. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்படியே பார்க்குறாங்க. திஸ் இஸ் மை வைஃப் கேரலின் அப்படின்னோடனே ஹாய் கேரலின் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. கேரலின் அப்படி பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த ஆள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லி கேரளையும் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஹலோ சொன்னது, இந்த வழி கொடுத்தது எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் கேரளையினை பார்த்தாலே ஆண்கள் வந்து கொஞ்சம் வழிகிறது வழக்கம் அப்படிங்கிறதால அப்படி பார்க்குறாரு. ட்ராவஸ் வந்து ஹாய் ஐம் ட்ராவஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக தன்னை வந்து ஒரே புகழ்ந்து பேசுகிறார். அதாவது I am very fond of skiing. I am the prime member. இங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மெம்பர்ஷிப் கார்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு போல் இங்கே தங்கிறதுக்கு. இவருன்னு வந்தால் பல கூட்டங்கள் இருந்தாலும் இவரை வந்து அப்படியே முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ப்ரைம் கார்டு ஹோல்டர் அப்படின்லாம் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு அவர் வந்து, நான் வந்து இவங்க கேட்குறாங்க விச் ஸ்லோப் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஸ்லோப் ஏ அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி வெல் ட்ரைன்டு இன் ஐஸ் ஸ்கீயிங் அப்படின்லாம் சொன்ன உடனே, ஓ கேரலின் ஆல்சோ இஸ் எ மெம்பர் ஆஃப் ஸ்லோப் ஏ, ஷி ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் அப்படின்னு அப்படியே, ஓ 7 வயசுலேருந்து நீங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பேசினேன். அப்போ சூப்பர் வாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து கேரலினும் அந்த ஜான் ட்ராவஸும் வந்து ஸ்லோப் ஏக்கு போகிறாங்க. ஸ்லோ பீக்கு வந்து எட்வர்டு போகிறாரு. ஏன் எட்வர்ட் நீங்கள் வரலையா அப்படின்னா, எனக்கு அவ்வளோ வெல் வர்ஸ்டாக வராது, ஐ எம் நாட் வெரி குட் அட் திஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேர்லினும் ட்ராவஸும் வந்து ஸ்லோப் ஏக்கு போகிறாங்க. இவர் வந்து ஸ்லோப் பியில் வந்து ஸ்லைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.

0: HD WHD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்டியில் ஆர்ஜே ராஜின் கதை நேரம். கதை மறுபடியும் ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஸ்லோப் ஏல அப்படியே ஜொயின்னு வந்து சறுக்க போயிட்டாங்க. எட்வர்டு ஸ்லோப் பியில் வந்து வழக்கம் போல் இவர் வந்து சரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹோட்டலில் போய் இவங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும்போது அப்படி இவங்க வந்து ஒரு வைன் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது பார்க்குறாங்க, அந்த ஊரத்தில் ஜான் ட்ராவல்ஸ் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உடனே எட்வர்ட் வந்து ஹலோ அப்படின்றாரு. ஹாய் அப்படின்னு மறுபடியும் வை டோன்ட் யூ ஜாயின் அஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ வை நாட் ஷுவர் அப்படின்னு சொல்லி பிளேட் எடுத்துட்டு இவர் டேபிளுக்கே வந்து உட்கார்றாரு. மறுபடியும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கேரலின் பேசினவுடனே சொல்கிறாரு, அப்போ தான் சும்மாவே சொல்லக்கூடாதுல்ல, எப்பயுமே ஜான் டிராவல்ஸ் தன்னை பற்றி பயங்கர பெருமையாக பேசுகிறாள் தானே. ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது, ஏன்னா அவர் ஒரு மர்ச்சன்ட் பேங்கர். மர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்னா பல கோடி ரூபாய் கையாடல் எக்கச்சக்கமாக சொத்து. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆர்ட் கலெக்டரும் கூட. மிகப்பெரிய ஆன்டிக் அண்ட் ஆர்ட் கலெக்ஷன்ஸை வச்சு தொழில் பண்ணுற ஒரு ஆள். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பைசா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ஸ்டாக்ஸில், ட்ரேடிங்கில், டிஎஃப்எஸ்ஏல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். வீடு இல்லைனா நிலப்பகுதிகள் வாங்குறது இதெல்லாம் பழக்கம். பட் யூரோப்பில் வந்து ஒரு பழக்கம் இந்த ஆன்டிக்ஸு, சில பயங்கர பிரபலம் வாய்ந்த ஓவியங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அதை ஒரு பயங்கர டீலுக்கு வாங்கி அதுக்கப்புறம் ஆக்ஷனில் அதை வந்து மிகப்பெரிய பைசாக்கு விற்று பல லட்சம் டாலர்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆட்களில் இவரும் ஒருத்தர். ரொம்ப யூனிக்கான ஒரு நீஷ் மார்க்கெட், சில பேர் மட்டும்தான் அதை வந்து பயங்கரமாக இறங்கி அதை பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தன்னை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக வந்து வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஜான் டிராவல்ஸ் வந்து கேரலினை அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்து கிட்டே இருக்காரு. இவர் பக்கத்தில் கண்ணு திரும்பவே இல்லை. அது வந்து எட்வர்டுக்கு பழக்கமான ஒரு விஷயம் தான். எந்த ஆண்களாக இருந்தாலும் வருவாங்க, எட்வர்ட் கிட்ட ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க. தன்னுடைய மனைவி கிட்ட வளைஞ்சி வளைஞ்சி பேசுவாங்க. அதெல்லாம் இவருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆண்கள்னா இப்படி தானே, இவன் மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்காக, இவன் மட்டும் ராமனாவாக இருக்க போகிறான் அப்படின்லாம் வந்து மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் இவருடைய ஆச்சரியத்துக்கு என்ன அப்படின்னா, யூஸ்வலாக கேரலின் வந்து இந்த மாதிரி யாராவது தேர்ட் பர்சன் இல்லை வீட்டில் கெஸ்ட் வர்றேன் வீடுனா கூட அவாய்ட் பண்ணுற ஒரு ஆள், டக்கு டக்குன்னு அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. இன்னொன்று அவன் ரொம்ப வலிகிறான் அப்படின்னா இவங்க வந்து அவாய்ட் பண்ணி எந்த தருணத்தில் வந்து யார் ஜொல்லு விட்டாலும் வழிஞ்சாலும் அப்படியே நைஸாக அதை சொல்லி அவாய்ட் பண்ணி விலகிறது கேரலினுடைய பழக்கம். அது யூஸ்வலாகவும் இருக்கிறது. ஆனால் இவருடைய சர்ப்ரைஸுக்கு கேரலினும் வந்து ரொம்ப மரியாதையாக, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, நல்லாவும் வந்து முகம் கொடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து இன்னொரு ரிப்பீட் வைன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்து தட்டை வலித்து ஸ்பூனை கீழே வச்சுட்டு அப்பயும் பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் பயங்கரமாக கேரலினும் ஜான் டிராவல்ஸும் பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்லைடிங்கை பற்றி, நிறைய அட்வென்ச்சர்ஸை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓகே லெட்ஸ் கோ கேரலின் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வருது, ஓ ஷூர் அப்படின்னு. இது வரைக்கும் நான் இங்கே இருந்ததே இவங்களுக்கு தெரியல போலையே, நான் வந்து கிளம்பியிருந்தால் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது போல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக ஒரு ஸ்டமக் பர்னிங் வந்து இருக்குது எட்வர்டுக்கு. ஓகே நைஸ் மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கைகுலுக்களோட அந்த மொமெண்ட் வந்து முடியுது. ஜான் டிராவல்ஸும் வந்து ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் கையை குலுக்கிட்டு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களும் அந்த வெக்கேஷனை முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு மறுபடியும் ஊருக்கே வந்து இவங்க இங்கிலாந்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பழையபடி வந்து ஆரம்பிக்குது. ஜான் எட்வர்ட் வந்து ஒரு கேலரி வச்சுருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. அவர் வந்து அந்த கேலரியில் மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஓவியங்கள் எல்லாமே பெயிண்டிங்ஸ் தான். ஸோ மிகப்பெரிய கேலரி, கேலரி ரெண்ட் கொடுவார், அதே சமயம் கேலரிஸில் எக்ஸ்போஸும் வைப்பார். அந்த கேலரி நடத்துகிற ஒரு ஆள் தான். ஒரு சரியாக ஒரு மூணு நாள் இருக்கும், மூணு நாள் கழித்து கேப்பை போட்டுக்கிட்டு பயங்கரமாக ஒரு லாங் கோட்டை போட்டுட்டு ஒரு ஆள் உள்ளே வராரு. கடை மூடுற டைம் ஆயிடுச்சு. மூடுற டைமில் வந்து உள்ளே வராரு இவர். என்னது க்ளோசிங் டைமில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்த உடனே கேப்பை கழட்டிட்டு டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்றாரு. இவருக்கு கடைக்கடை நிறைய நாள் ஃபுல் நாள் வேலை செஞ்சு பயங்கர சேர்த்து இங்கேயும் இந்த முகத்தை ரொம்ப ஃபெமிலியராக பார்த்துருக்கோம், ஆனால் டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேந்து. அப்படியே கடைக்கடைக்கன்று ரீகலெக்ட் பண்ணுறாரு. ஓ எஸ் ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அப்படியே நைஸாக கொஞ்சம் கடைக்கடை நமக்கே நடக்கும், நிறைய ஈவெண்ட்டுக்கு போவேன். போனோடனே ஹலோ நீங்கள் ஆர்ஜிராஜ் நான் யாருன்னு சொல்லுங்கள், என்ன ஞாபகம் இருக்கா, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. நம்ம ஷோர் ஆமாம் நல்லா ஞாபகம் இருக்கே அப்படின்னும், ஆனால் உண்மையிலே வந்து ஞாபகம் இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். அந்த ரேஞ்சில் அதே மாதிரி தான் வந்து இப்போ மறுபடியும் கை குலுக்க வர்றாரு. இப்போ ரொம்ப நேரம் யோசிச்சு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுது. கரெக்டாக ஹே Travis, how are you, Mr. Travis? அப்படின்னு சொல்லி கை கொடுங்க. That's so pleasure meeting you. I'm so happy that you remember me. அப்படின்லாம் சொல்லி ஜாலியாக பேசுகிறாங்க. பேசிட்டு இவர் வந்து உங்கள் நான் இன்றைக்கி ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் உங்கள் கேலரியில் வந்து, இப்போ தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த சந்திப்பு அவங்க வந்து அந்த வேர்பீர் மலையில் சந்தித்தப்போ இவர் வந்து மீட்டிங் அப்போ இவர் கார்டு கொடுத்துருக்காரு. இவருடைய பிஸ்னஸ் கார்டை கொடுத்ததே வந்து மறந்துட்டாங்க. அந்த பை பை டாட்டா சொல்லி அந்த டின்னரை முடிக்கிறப்ப இவங்க வந்து என்னுடைய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டப்ப நான் வந்து ஓனாக ஒரு கேலரி வச்சுருக்கேன், திஸ் இஸ் மை கேலரி அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. இங்கே எட்வர்ட் கிட்ட பேசின வார்த்தைகள் ரொம்ப கம்மி, ட்ராவல்ஸும் எட்வர்டும். அதில் வந்து ஜஸ்ட் எட்வர்டை வந்து வாட் யூ டூ அப்படின்னு சொன்னப்போ இந்த இவரோட பெருமையை காட்டுறதுக்காக அந்த கார்டை கொடுத்தது இவர் மறந்துட்டார். கரெக்டாக அந்த கார்டை வச்சு இவரோட கேலரி தான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்டிக்கல் அன்னைக்கு காலையில் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான பிரபல்யமான ஒரு ஓவியர் லாசா அப்படின்ற அந்த ஓவியருடைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் கேலரிக்கு வந்திருக்குன்ற அந்த நியூஸை படித்தேன். அதனால தான் நான் வந்து வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் லாசாவோட ஓவியங்கள் பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான். இப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு நல்ல பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் பெயிண்டிங்கை வாங்கி என்னுடைய வீட்டில் மாட்டணுன்றது ரொம்ப நாள் கனவு. பார்க்கலாமா அப்படின்ற அஃப்கோர்ஸ் ஷியூர் வாங்க அப்படின்னு சொல்லி இவரும் கூடியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. கூடியே போகிறாரு. போயிட்டு அப்படியே பார்க்கும்போது தான் இவர் வந்து இவர் நினச்ச மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. வெறும் மர்ச்சன்ட் பேங்கர் சும்மா ஜாலிக்கு கலெக்ட் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ஒவ்வொரு பெயிண்டிங்குடைய பேக் ஸ்டோரி, அந்த ஹிஸ்ட்ரி, லாஸா ஏன் இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணார், இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பேக் ஸ்டோரி என்ன, இதில் சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒவ்வொரு பெயிண்டிங்கை பற்றியும் பயங்கர டீட்டெயிலாக சொல்லும்போது தான் தெரியுது, ஓ இதனால் வெறும் சும்மா வந்து சீன் போடுற ஆள் கிடையாது, உண்மையாக வந்து மேட்ரு தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பெயிண்டிங்க்கு வந்து நிற்கிறாரு. ஒரு பெண் குழந்தை பியானோ வாசிக்கிற மாதிரி அம்மா பக்கத்தில் நின்று குடிஞ்சு அந்த பொண்ணு பியானோ வாசிக்கிறத பார்க்குற மாதிரி ஒரு பெயிண்டிங். ஓ இந்த பெயிண்டிங் பற்றி நான் பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கேன், இது பயங்கர ஃபேமஸ்ஸு, நான் எதிர்பார்த்து வந்ததே இருக்கீங்கன்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பெயிண்டிங் தான் வந்து நான் மனசில் நினச்சிட்டு வந்தேன், எனக்கு தெரியும் இது பயங்கர விலையில் இருக்கும், இருந்தாலும் நான் வந்து இதோட விலை என்னன்னு கேட்கலாமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஷோ வை நாட்னு சொல்லி அது வந்து 300,000 pounds அப்படின்றாரு. 300,000 pounds அப்படின்ற அந்த விலையை சொல்கிறாரு. ஓ ஓகே அப்படின்னு சொல்லி லெமி டேக் எ க்ளோசர் லுக் அடைட் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ மறுபடியும் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது, க்ரிங் க்ரிங் அப்படின்ற கதவில் அந்த பெல் அந்த சவுண்ட் வரும்ல, அப்படி யார் இப்போ மூடுற நேரத்தில் மறுபடியும் கதவை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா பெர்சி அப்படின்ற ஒரு நபர் உள்ளே வராரு. பெர்சி யார் அப்படின்னா எட்வர்டோடைய பயங்கர நெருங்கிய ஒரு நண்பர். ரொம்ப நாளாக ரொம்ப வருடங்களாக வந்து அவர் நல்லா தெரியும். பர்சியும் வந்து ஒரு ஆன்டிக் ஷாப் நடத்துகிற ஒரு ஆள். இவர் எப்படி கேலரி, பெயிண்டிங் கேலரி வச்சுருக்காரோ அதே மாதிரி அவர் வந்து ஆன்டிக்ஸ் கலெக்ஷன், எல்லாம் பழமை வாய்ந்த பொருட்கள் கலெக்ட் பண்ணுற ஒரு ஷாப். அதே மாதிரி இங்கிலாந்து இருக்கிற ஒரு முக்கியமான டவுன் டவுன் பகுதியில் ஒரு கடை வச்சுருக்கிற ஒரு ஆள். அவர் வந்து வராரு எட்வர்டை பார்க்குறதுக்கு. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்டிக் பெயிண்டிங் கேட்டார், நீ தானே பெயிண்டிங்கில் எக்ஸ்பர்ட்டு, இந்த பெயிண்டிங் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி பேசுகிறதுக்காக அப்படியே வராரு. பர்சியை ரொம்ப பிடிக்கும். பர்சி வந்து ரொம்ப தங்கமான ஆள். ஆனால் சமீபத்தில் தான் அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் ஆள் வந்து ரொம்ப மெலிஞ்சி டல்லாகி ஒரு மாதிரி இருக்கார். பார்க்கவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆஹா, பர்சி எப்படி பார்த்துருக்கோம், பாவம் அவர் வாழ்க்கையில் என்ன கஷ்டமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே வந்து பர்சிக்கிட்டே பேசிகிட்டே இருக்கிறப்ப டக்குனு ஐயோ ஒரு கஸ்டமர் உள்ளே வந்திருந்தார், அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், இரு பர்சி நான் வரேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே பர்சியோட பேசிகிட்டு இருக்கிறது கேரலின். ரெண்டு பேருமே பயங்கரமாக சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து எட்வர்டோடைய மூடு வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா இவர் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற இடைவெளியும் வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப பக்கத்தில் நீ ஏன் இப்படி பேசுகிறா கேரலின், என்ன இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, எதுக்கு இவ்வளோ நெருக்கமாக நின்று பேசணும் அப்படின்னு கேரலின் மேலே கோவம். இன்னொரு முக்கியமான கோவம் வருது. இதுவரைக்கும் நோட்டீஸ் பண்ணாத ஒரு வித்தியாசமான கோவம் திடீர்னு இவர் மனசில் எழுது. என்ன இன்னும் 44 வயசு ஆயிடுச்சு, இப்போ போடுற உடையா இது, எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வரா, அதுவும் இப்போ கேலரியில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்றைக்கி வரணுமா, இந்த பெண்களுக்கு 40 வயசு மேலானாலே எதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக் போடுறா, ஏன் இவ்வளோ மேக்கப் பண்ணுறா அப்படின்னு இதுவரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான கேள்வியெல்லாம் மனசில் தோணுது இவருக்கு. இன்றைக்கே இந்த அவுட்ஃபிட் போட்டு வந்தா இது நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு வழக்கம் போல் பேசுகிற மாதிரி பக்கத்தில் போய் அப்படின்றாரு. உடனே வந்து ஓ யா ஜஸ்ட் டாக்கிங் டு யுவர் வைஃப்னே தெரியுண்டா நாயே அப்படின்ற மாதிரி மனசில் இவருக்கு தோணல். ஸோ ஒன் ஆஃப் யூ டிசைடட் அப்படின்னே, எஸ் ஐ மேட் அப் மை மைண்ட், ஐ நோ இட்ஸ் 300K, பட் ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு டேக் திஸ் ஹோம். இப்போ அங்கே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் பொருளாது, ஏன்னா ஒரு மிக உயர்ந்த விலை உள்ள பெயிண்டிங் இல்லையா, ஒரு வாரம் வீட்டில் மாட்டி வச்சு பார்த்துட்டு என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய ஆம்பியன்ஸ்க்கும் என்னுடைய வீடுடைய வைபு மூடுக்கு இந்த பெயிண்டிங் வந்து பொருத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து வாங்குவாங்க. அது வாங்குறதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு என்னென்னா இவங்க வந்து பேங்க் அப்ரூவல் ஒன்று, ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும் பேங்க்லேருந்து, அதாவது அந்த பெயிண்டிங்கோட விலை வந்து $300,000. ஸோ முதல்ல இவர் அக்கௌண்ட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 500,000 பவுண்ட் 500,000 பவுண்டாவது இருக்கணும். அந்த பெயிண்டிங்கை வாங்கக்கூடிய விலையோடு அதிகமாக இவரோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். ப்ளஸ் ஒரு 50,000 பவுண்ட் வந்து டெபாசிட் கட்டணும். ஒருவேளை வந்து அந்த பெயிண்டிங் இவர் வாங்கலாம்னா டெபாசிட் திருப்பி கொடுத்துருவாங்க, 1% மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீலில் நான் வந்து என்னுடைய அந்த பெயிண்டிங்கை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், நான் ஒரு வாரம் வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு, ஓ ஷோர் வை நாட் அப்படின்னு சொல்லி உடனே அந்த டீல் எல்லாம் அந்த லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக டீலை சைன் பண்ணி நாளைக்கு இந்த பெயிண்டிங் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. அப்போ வந்து கரெக்டாக டிராவல் சொல்கிறாரு, நாளான்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருக்கிறேன் வீட்டில், நான் வந்து ஒரு ஆர்ட் கலெக்டர் தெரியும்ல, ஸோ நிறைய ஆர்ட் கலெக்டர்ஸ் கேலரி வச்சுருக்கிறவங்களாம் வந்து நான் இன்வைட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ன உடனே ஓ ஷோர் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட கார்டை கொடுக்குறாரு, வாங்கிடுறாங்க. எட்வர்டு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரும்போது கேரலினையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு, அவ்வளோதாண்டா கூப்பிட்ற பண்ணிப்பயில அப்படின்ற மாதிரி மனசில் இவர் நினச்சிக்கிறாரு. ஆனாலும் அதை வெளியில் காட்டல, ஓ ஷோர் ஆஃப்கோர்ஸ் வி வில் போத் கம் டுகெதர் அப்படின்னு சொல்லி கேரலும் வந்து கையை கொலுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் அப்படியே ஸ்வீட்டாக முடியுது. இவர் வந்து ஒரு நாள் முடிய அந்த பெயிண்டிங்கையும் அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டு பார்ட்டிக்கு ரெடியாகி இவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புறாங்க.

நிறைய கதை இருக்கிறதுனால பாட்டு அப்படியே முடிச்சிருவோம். ஸோ இந்த பொக்கிரி ராஜா வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே வந்திருக்காங்க, மற்றவங்கலாம் வரலை. ஜஸ்ட் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரீட் யூ ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லி அந்த டைனிங் ஹால்லேயே வந்து அந்த பெயிண்டிங்கை பெருசாக மாட்டி வச்சுருக்காரு. மாட்டி வச்சதை பார்த்தோன்னே இவருக்கும் சர்ப்ரைஸ், ஆ ஒரு வேலை வாங்கிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் உள்ள ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக பேசுகிறாங்க. அவர் வீடை ஆக்சுவலி கூப்பிட்டதே வந்து அந்த வீடுடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக தான். பயங்கரமான ஒரு மேன்ஷன், ஒவ்வொரு கலைப்பொருளும் யுனீக்காக வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருக்காரு. அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேமஸான பொருட்கள் தான். ஹாலில் இருக்கிற டைல்ஸ்லேருந்து செவற்ற மாற்றி இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணி வச்சுருக்காரு. உணவுக்குன்னு இந்த வீட்லேயே வந்து மிஷலின் ஷெஃப்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ப்ரைவேட் ஷெஃபை வச்சு டிஷ்ஷஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டேஸ்டான உணவு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கேலின் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து, வாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து எப்படி என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் மெனுவில் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலினும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இந்த டின்னரை முடிக்கிறாங்க. டின்னர் முடிக்கிறப்ப சொல்கிறாரு, எனக்கு கரெக்டாக இன்னொரு நாலு நாள் டைம் கொடுங்க, ஐ வில் பி ஏபிள் டு டிசைட், ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் மேட் அப் மை மைண்ட், ஐ திங்க் ஐ ஆம் கோனா பை திஸ், ஏன்னா என் வீட்டுக்கு என் வைபுக்கு இதெல்லாமே செட் ஆகுது. உங்களை ஒரு தேர்ட் பர்சன் ஒப்பீனியன் கேட்க தான் உங்களை கூப்பிட்டேன். எட்வர்ட் நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொல்லாதீங்க, ஏன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து உங்கள் கடை பெயிண்டிங், ஸோ நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. கேர்லின், ஐ ட்ரஸ்ட் யூ, நீங்கள் ஜெனியூனான ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு, என்னுடைய டைனிங் ஹாலில் இந்த பெயிண்டிங்கை மாட்டலாமான்னு அவங்க அப்படியே பார்த்துட்டு, அஃப்கோர்ஸ் இட் இஸ் லுக்கிங் ஃபேன்டாஸ்டிக், உங்கள் வீட்டுக்கு வந்து இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கு, ஐ வுட் சே யூ ஷுட் கோ ஃபார் இட் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, கேர்லின் சொல்கிறதுக்காகவே வந்து நான் இந்த பெயிண்டிங்கை வாங்கலான்ட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லி என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வலிகிறான் சேர நாயே அப்படின்னு மனசில் ஒரு நினச்சிட்டு ஓகே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு ரெண்டு நாளில் வந்து திடீர்னு இவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு கொரியர் வருது, அந்த பெயிண்டிங் வந்து திரும்ப கேலரிக்கே வந்துருச்சு. அந்த மேலே ஒரு லெட்டர் போட்டிருக்கு, அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி, சாரி மிஸ்டர் எட்வர்ட், இந்த பெயிண்டிங் நான் வந்து எடுத்துக்கல, ஐ சேஞ்ச் மை மைண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து திருப்பி அனுப்பிடுறாரு டிராவிஸ். என்னடா பெயிண்டிங்கை திருப்பி அனுப்பிட்டான், சே நம்ம பெரிய டீல் ஒன்று முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சமே, $300,000 எல்லாமே ப்ராமிசிங்காக பேசி எல்லாம் கன்வின்ஸ் ஆகிட்டானே, ஏன் திடீர்னு திருப்பி அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. அன்னைக்கு வந்து கொஞ்சம் வழியாகவே வந்து அவருடைய ரெகுலராக போகிற கிளப்புக்கு போகிறாரு. சரி, ஒரு கிளப்புக்கு போய் நம்ம மென்டலாக நம்ம மூடை வந்து சரி பண்ணலான்னு சொல்லி போனால் அங்கே வந்து பெர்சி வந்து உட்காந்துருக்கான். அப்படி அந்த பார் கவுண்டர்லேயே உட்காந்துட்டு விஸ்கி கிளாஸை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஹே பெர்சி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா ஏன்டா இப்படி குடித்து உடம்புக்கு எடுத்துக்கிற, ஆல் ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படின்னு விடுறா. எனக்கு வந்து அவள் வந்து ஸ்டெஃபனி வந்து என் வாழ்க்கையை விட்டு போனது நல்லதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்டா அப்படின்னு, அவள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை நான் வந்து கொலையே பண்ணியிருப்பேன், இப்படி ஸ்டெஃபனி பண்ணுவோன்னு எதிர்பார்க்கணும். ஏய் சிச்சி, என்னடா ஸ்டெஃபனி பற்றிலாம் அப்படிலாம் பேசாத, தங்கமான பொருள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இவங்களுக்குள்ளே இருந்ததுக்கு வந்து அது ஒரு மனஸ்தாபத்தினால தான் வந்து டிவோர்ஸ் ஆச்சு நினச்சிட்ருக்கிறான் எட்வர்ட். அப்புறம் வந்து பேசி சொல்கிறான், நான் வந்து முதல்ல கூட அவள் வந்து கொஞ்சம் அப்படி நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றுவா வருவா, நான் பெருசாக சந்தேகப்பட்டதில்லை, ஆனால் இந்த டிராவல்ஸ்னு ஒருத்தன் வாழ்க்கையில் வந்தான், அவன் வந்ததுக்கப்புறம் தாண்டா என் வாழ்க்கை நாசமாக போச்சு. டிராவல்ஸா, எந்த டிராவல்ஸ் அப்படின்னா இந்த ஜான் டிராவல்ஸ், இந்த மர்ச்சன்ட் பேங்கர், பயங்கர பணக்காரன், அந்த நாய் தான் என் வாழ்க்கையில் வந்து விளையாண்டது அப்படின்னு இவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போடுது. பயங்கர ஷாக்கு, என்ன டிராவல்ஸா, என்ன பண்ணா அப்படின்னு, என்னோடய ஆன்டிக் கடைக்கு வந்தான், ஒரு பழமை வாய்ந்த ஒரு கடிகாரத்தை வாங்க வந்தான்,
இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்லுவாங்களே 200 வருஷம் பழைய கடிகாரம், அந்த மாதிரி ஒரு கடிகாரம் அதை வாங்க வந்தான். அது வாங்குறப்ப பயங்கரமாக ஸ்டெஃபனியும் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தா. அவன் வாங்க வந்தவன் கடைசியில் அந்த பொருளை வந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறமும் வந்து அடிக்கடி கடைக்கு வந்து வேறு ஏதாவது ஒன்று வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு வந்து பார்த்துட்டு போவான். அப்போ எனக்கு சந்தேகம் வரல, லேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்டெஃபனியும் இவனும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவனுக்காக வந்து என்ன ஏமாத்திட்டு அவள் வந்து போயிட்டா. கடைசியில் பாரு அவளையும் அவன் ஏமாத்திட்டான். அவளும் இப்போ அவன் கூட இல்லை, எங்கேயோ ஒரு கண்ட்ரி சைடில் வந்து அவங்க அம்மாவுடைய பழைய வீட்டில் தான் போய் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஒளிஞ்சது சனியே அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டேன். இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடக்குன்னு அந்த விஸ்கியை அப்படியே எடுத்து ஒரு பாட்டம் செப் அடிக்கிறான். அது அடிக்கிறப்பே தெரியுது, ஓ இவன் நல்லா இல்லை வாழ்க்கையில், ரொம்ப மிஸ் பண்ணுறான். சே ஏன் இந்த ட்ராவல்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் தான் இவனுக்கு பயங்கரமாக ஒரு உள்ள ஒரு பயம் நடுக்கம் எல்லாமே ஏற்படுது. ஐயோ இவன் கேரலின்கிட்டையும் பயங்கரமாக சிரித்து சிரித்து இப்படி தானே பேசிகிட்டு இருக்கான். இவன் கேரலின் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ரொம்ப ஏன்னா கேரலினும் வந்து எப்பயும் போல் எல்லா பசங்களும் பேசணுன்னே அப்படியே கட் பண்ணுறவ, இவ்வளோ நல்லா பேசுகிறா, வளைஞ்சு பேசுகிறா, சிரித்து பேசுகிறா, எதுவும் சரியாக படலையே அப்படின்னு சொல்லி இவன் மனசில் ரொம்ப பயம் ஏற்படுது. தைரியமாக போய் கேரலின்கிட்ட என்ன உனக்கும் டிராவல்ஸ்க்கும் நடுவில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய தைரியம் இவனுக்கு வரலை. ஆனால் பயங்கர வருத்தம், இப்படி பர்சின்ற தன்னுடைய நண்பனை வந்து இப்படி ஆக்கின அவனை சும்மா விடக்கூடாது, என் வாழ்க்கையிலையும் வந்து விளையாட ட்ரைப்பெல்லாம் அவன் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்பியாக இருக்கிற சில பேர் தான் வந்து திடீர்னு வாழ்க்கையில் நினச்சே பார்க்காத முடிவு எடுப்பாங்க. ரெட்லைனை தாண்டி வண்டியை செலுத்துறதில்லை, எந்த இடத்துலையும் வந்து நியாயத்தையும் தர்மத்தையும் விட்டதில்லை, டாக்ஸ் கட்ட மறந்ததில்லை, பொறுப்பாக இருக்கிற பொய் சொல்லாத ஒரு ஆள். ஆனால் டிராவல்ஸை கொலை பண்ணுறதுக்கு இவர் திட்டம் போடுறாரு. கொலை பண்ணணும், இந்த ஆள்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழவே லாய்க்கு இல்லை, என்னுடைய ஆசை மனைவியை வந்து ஆசை காட்டி மோசம் பண்ண முயற்சி பண்ண இவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. துப்பாக்கியை வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இங்கிலாந்து துப்பாக்கி வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதனால் அதை தேடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய இந்த க்ரைம் நாவல்ஸ் எப்படிலாம் கொலை பண்ணுறாங்கன்றதையும், இந்த கில்லர்ஸ் அவங்களுடைய ஜெயிலிருந்தே அவங்களுடைய வாக்குமூலத்தை பயோ புக்காக எழுதியிருப்பாங்க ஃபுல்லாக, அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறு அதை பற்றி தேடுறாரு. அந்த மாதிரி பல இடத்துல எப்படிலாம் கொலை பண்ணலாம், தண்ணியில் மூழ்கடிக்கலாமா, இல்லை நம்மளோட டாலாக ஃபிட்டாக இருக்கானே நம்மளை திருப்பி எதா பண்ணிட்டானா, சரி அவன் காரை விட்டு மேலே ஏற்றி ஆக்சிடென்ட்னு சொல்லிடலாமா, அவன் வச்சிருக்கிறதோ வந்து மிகப்பெரிய லக்ஸரியஸ் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அது இடித்தாலும் ஒன்றும் ஆகாது. அவன் ஆனால் நடுவில் வெளியில் வாக்கிங் வர்றப்ப அப்படி வண்டி ஏற்றணும், அதுக்கு பொதுமக்கள் பார்ப்பாங்க, வேணுனே ஏற்றிட்டு அது கேஸு, அதெல்லாம் பயம். வேற என்ன பண்ணலாம், அவன் குடிக்கிற சாப்பாட்டில் ஏதாவது கலந்துடலாம், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான யோசனை எல்லாம் வந்து வருது இவருக்கு. கடைசியில் இவர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோடைய புக்கை படிக்கும்போது தான் அங்கே வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. எல்லா மனிதனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருப்பாங்க, அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சி அதில் தான் அவர் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இவருக்கு ஞாபகம் வருது. இவர் தன்னை பற்றி பெருமையாக பேசினப்ப அப்போ சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு ஜனவரி மாதமும் கரெக்டாக இந்த சீசன் ஆரம்பித்து அந்த ஸ்லோப்பியே ஓப்பன் பண்ணுறப்ப நான் ப்ரீமியம் மெம்பர் இல்லையா, மொத்தவங்கள நான் தான் அங்கே நிற்பேன். யாரும் வரத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்லோப்பில் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் என்னோடதாக தான் இருக்கும், அதுக்காகவே நான் டீல் பேசி வச்சுருக்கேன். ஸோ ஏர்லியாக வந்து முதல்ல நான் வந்து அந்த லிட்டரலாக எவ்ரி இயர் நான் தான் அந்த ஸ்லோப்பை இனாக்ரேட்டே பண்ணுவேன்.

அப்படியே வந்து போயிடுறாங்க. ஜனவரி 1st தானே இவர் வந்து அங்கே இனாகிரேட் பண்ணுவார். டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து பெருசாக பனி, டிசம்பர் 15-20 மேலே தான் பனியே வர ஆரம்பிக்கும். ஆனால் அங்கே போய் சூடோ ஸ்லைடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இவர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. நிறைய ப்ராக்டிஸ் போயிட்டு அந்த ஸ்லைடில் வந்து அடிக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கேரலினுக்கே பயங்கர ஆச்சரியம், என்ன இந்த ஆளுக்கு 45 மேலே ஆச்சு, இப்போ என்ன பெருசாக போட்டியில் கலந்துக்கு போய் ஒலிம்பிக்கு பார்த்த மெடல் ஏதாவது வாங்க போகிறாருன்னு என்ன இருந்தாலும் இவ்வளோ ட்ரெயின்லாம் பண்ணுறாரு, என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை உன் கூட நான் வந்து ஸ்லோப் ஏக்கு வந்து உன் கூட பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்ந்து தானே பண்ணியிருக்கோம், நம்ம பஞ்சி ஜம்பிங்கு ஸ்கூபா டைவிங்கு இல்லை வேறு எந்த அட்வென்ச்சராலும் சேர்ந்து தான் பண்ணுறோம், இந்த ஒன்றில் தான் வந்து நம்மளை பிரித்து அனுப்பிடுறாங்க, ஸோ உன் கூடயே பண்ணணும்னு ஆசை அப்படின்லாம் சொல்லிட்டு மழைப்பிட்டு இவர் பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிறாரு. ரெடி ஆகி அந்த டே வருது, அதே மாதிரி டிராவஸும் வந்துட்டான். ஆனால் அவங்க கண்ணில் படாமல் இவங்க வந்து ஐயோ அந்த ஆள் பக்கத்தில் வேண்டான்னு சொல்லிட்டு கண்ணில் படாமல் இவர் வந்து அந்த சைடு போகிறாரு, இந்த சைடு அப்படி இப்படி மழுப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த நாள் முன்னாடி அந்த ஃபஸ்ட் டே 1 January 1st முன்னாடி 31st எல்லாருக்கும் லீவு, பட்டாசு வெடிச்சுட்டு இருக்காங்க, நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்க. டிராவஸும் சாரி எட்வர்டும் கேரலினும் தூங்கிட்டாங்க. மிட் நைட்டு வந்து எந்திரிச்சு ஒரு 3 எந்திரிச்சு போகிறார். எல்லாம் நியூ இயர் நைட் முடிஞ்சு ஃபுல்லாக எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற டைம் போய் ஸ்லோப் ஏல இவரே வந்து முள்ள ஸ்லைட் பண்ணிட்டு போய் அந்த ரெட் கலர் ஃப்ளாக்ஸ் எல்லாம் கார்னர்ஸில் இருக்கும். அந்த ஸ்லோப்பியை வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸான இடம், ஸோ ரெட் ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளாகை தாண்டி நீங்கள் அந்த சீடு போனீங்கன்னா அப்படியே வந்து பள்ளம் தான், அங்கே விழுந்தவன் உயிரோடு வர்றதே கஷ்டம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணி போய் அந்த சிவப்பு கொடிகள் எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி வச்சுரு, அந்த கொடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடை வந்து அந்த தான் வழின்ற மாதிரி இந்த சைடில் நட்டு அப்படியே டேர்ன் பண்ணும், ரைட்டில் ரைட் பண்ணல டேர்ன் பண்ணி அப்படியே போகிற மாதிரி அந்த ஸ்லோப்பை வந்து மாற்றி வச்சிடுறாரு. மாற்றி வச்சுட்டு அப்படியே கடவுளை வேண்டிட்டு அங்கே வந்து நிற்கிறாரு. மேலே கரெக்டாக 6 ஆகுது. ஃபஸ்ட்டு ஆளாக இவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து டிராவல்ஸ் வரான். டிராவல்ஸ் வந்த உடனே இவர் முகம் அந்த இதெல்லாம் போட்டுருக்காரு, ஃபுல்லாக அந்த கியர்ஸ்லாம் போட்டிருக்காரு. கண்ணாடி உயர்த்தின உடனே டி ரிமம்பர் மீ அப்படின்ன உடனே டிராவல்ஸ்க்கு ஆச்சிடும், ஓ எட்வர்ட் ஹோ யூ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இஸ் கேரல் நாசோ வித்யூ அப்படின்னு, டே வந்த உடனே அவ்வளோதான் கேப்பியே நீயே அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு, ஷீ இஸ் இந்த ரூம் ஷீ ஸ்லீப்பிங் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்ன உடனே, ஓ எப்படி ஸ்லோ பேயில நான் ட்ரெயின் ஆகிட்டேன், வுட் யூ மைண்ட் ட்ரைங் அவுட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு வழுக்கிறது கேட்குறாரு. கேன் வி ஹாவ் கேன் வி சி ஹூ கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவன் சிரிக்கிறான். எட்வர்ட் கமான், நான் வந்து இந்த இதில் வந்து பயங்கர தேர்ச்சி பெற்றாள், ஏன் கூடலாம் போட்டி போடணும்னு ஏன் உங்களுக்கு விபரீத ஆசை அப்படின்னு சொல்லி டிராவல்ஸ் கேட்குறான். ஜஸ்ட் தென் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது உங்கள் கூட போட்டி போடுமே அப்படின்னு சொல்லி, நீங்கள் பயங்கரமாக பண்ணுவீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா வந்து இட்ஸ் ஓகே, ஆனால் நீங்கள் பார்த்து இது உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும், நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் எட்வர்ட் அப்படின்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கலாம் சொல்லி சிரிக்கிறாரு. நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்கிறது நல்லது தான், நீங்கள் இல்லைன்னா அப்போ கேர்லினை யார் பார்த்துப்பாங்க, என்ன மாதிரி அதான் ஒரு ஹேண்ட்ஸமான ஆள் வந்து அதுக்கப்புறம் கேர்லினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், பரவாயில்லையா அப்படின்லாம் வந்து சிரிக்கிறாரு. உன் மனசில் இந்த ஆசை தான் இருக்குன்னு தெரியும் நாயே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதுக்கு வெளியில் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டி நடக்குது. ஏர்லி மார்னிங் அதே மாதிரி ஸ்லைடில் ஃபுல் வேகத்தில் இவன் டிராவல்ஸ் தான் பயங்கர ரொம்ப செல்ஃபிஷான அந்த தற்பெருமை அதிகமாக இருக்கிற ஆளாச்சு. எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீடில் சர்ன்னு இறங்குறாரு, நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்குன்னு சொல்லி இவரும் வந்து விடாமல் பயங்கரமாக போட்டி போகிற மாதிரி பக்கத்தில் ஸ்லைடில் போகிறாரு. அந்த ஸ்னோ ஸ்லெட் ஸ்லைடிங்கில் அப்படி பக்கத்தில் க்ளோஸாக போகிறார், அவர் அப்படி இவரை தாண்டி போகிறார், க்ளோஸாக போகிறார் தாண்டி போகிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு போன உடனே வந்து அந்த அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு எட்வர்ட். ஸ்லோ பண்ணுறது இவருக்கு தெரியுது, ஆனாலும் வந்து டிராவல்ஸ் வந்து அப்பா இவன் ஸ்லோ பண்ணுறான் அவனால் முடியல போல் இப்போ நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக முன்னாடி செலுத்துறாரு. ஃபுல் வேகத்தில் குடியெல்லாம் மாற்றி வச்சதை நோட்டீஸ் பண்ணாமல் போகிறாரு. போகிற ஆள் அப்படியே தப்புன்னு காணாமல் போயிடுறாரு. காணாமல் போனால் கரெக்டாக கண் பார்வையிலேருந்து மறைஞ்சிடுறாரு.
கண் பார்வையில் மறைஞ்ச ஒரு நிமிஷம் கழித்து ஆ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்பா ஒளிஞ்சாண்டா, நாலஞ்சு எழும்பாத முறியினும் இல்லை ஆளே.

முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து மறுபடியும் அந்த மாத்திரை கொடியெல்லாம் மறுபடியும் நட்டுட்டு மறுபடியும் ஓடி வந்து இவரோட ரூமில் வந்து அப்படியே படுத்துடுறாரு. கப்புன்னு படுத்த ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து தான் இவர் திரும்பியே வந்து மனைவியே பார்க்குறாரு. அவங்களும் அப்படியே நிம்மதியாக படுத்துட்ருக்காங்க. இவர் நைஸ் அப்படியே படுத்து நல்லா தூங்குற மாதிரி தூங்கிட்டுருக்காரு. ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து மனைவி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே இவரை எழுப்புகிறாங்க. என்ன உங்கள் மூஞ்சில் எவ்வளோ பேலாக இருக்குது, என்னாச்சு, ஏன் நீங்கள் வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளோ பேலாக குளிராக இருக்குது உங்கள் வயில்? இல்லை நான் ஹால்லேயே அப்படி தெரியாமல் கண்ணை சந்துட்டேன், ஹாலில் வந்து ஹீட்டர் போட மறந்துட்டேன் போல், ரொம்ப கோல்ட் ஆச்சு, அதனால தான் இப்போ நான் லேட்டர் தான் ரூமில் எழுந்து வந்து படுத்தேன் அப்படின்லாம் வந்து மழுப்பிடுறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு சரி காஃபி குடிக்க போகலாம் வரியா அப்படின்னா கீழே ரெண்டு பேர் இறங்கி போகிறாங்க. இறங்கி போகிறப்ப அங்கே வந்து அந்த ஹோட்டல் வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது. மைன் மைன் மைன்னு என்னாச்சு, என்ன ஒரே கூட்டம். உடனே ஓடி போய் அங்கே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்கலாங்க. யாரோ ஸ்லைடில் போயிட்டு இருந்த யாரோ வந்து தப்பான வழியில் போய் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு யார் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே உட்கார்றாரு. இவருக்குள்ளே பதட்டம், என்னாச்சு தெரியலேன்னு. காஃபி வாங்கிட்டு உட்காந்த உடனே கேர்லின் சொல்கிறாங்க, அந்த அடிப்பட்ட ஆள் கண்டிப்பாக ட்ராவல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு. உடனே வாட், எந்த ட்ராவல்ஸ் அப்படின்னு, அதுதான் உங்கள் பெயிண்டிங்கை வாங்குறேன் சொல்லி ஏமாத்தினாலே ட்ராவல்ஸ், அவனாக தான் இருக்கும். அப்படியா, உனக்கு எப்படி தெரியும், அவன் தான் பெருமையாக பேசினானே, ஜனவரி 1st நான் தான் முதல்ல வந்து ஸ்லைடு பண்ணுவேனே, இவ்வளோ காலங்கத்தால் மொதல் ஆளுக்கு கீழே விழுந்திருக்கானா, அதை கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும், அவனாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு, உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மை மறைச்சிட்டேன் எட்வர்ட், ஐம் ஸோ சாரி. என்ன என்னாச்சு சொல்ல அப்படின்னு, இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு போனோம்ல, அதுக்கு முன்னாடி அவன் வந்து என்கிட்ட வந்து தப்பாக மூவ் பண்ணான், அவன் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுகிறதும் என் நம்பர் கேட்டது, அப்புறம் வந்து நம்ம வெளியில் டின்னருக்கு வரியா, நீ மட்டும் வரியா, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது, அவன்கிட்ட நிறைய காசு இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ராங்காக அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணான். இனிஷியலாக நான் வந்து அதை வந்து டோன்ட் பிகினிங், நான் வந்து அதை காமெடியாக அதை மூவ் பண்ணிட்டேன், ஏன்னா நான் முதல்லே அவனை வந்து அரைஞ்சி இந்த மாதிரி எண்ணெல்லாம் வச்சுக்காதான் நாயேன்னு சொல்லி நான் துரத்தி அடிச்சிருக்கணும். ஆனால் அவன் மூலிமா வந்து உனக்கு 300K வியாபாரம் நடக்க போகுது, என்னால் அது தடப்படக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து எதுவுமே முகம் கொடுக்காமல் நான் நோன்னு சொல்லாமல் அப்படியே சிரித்து சிரித்து மழுப்பிட்டுருந்தேன். அன்றைக்கி நைட் டின்னர் அன்றைக்கி கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. அன்றைக்கி நீ கரெக்டாக அந்த அவன் வீட்டில் இருந்த ஆர்ட் கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கும்போது அவன்கிட்ட அவன் என்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான், அப்போ நான் வந்து அவனை பலார்னு அரைஞ்சிட்டேன். பட் இது எதுவுமே வந்து அவனும் உங்ககிட்ட காட்டிக்கல, நானும் காட்டிக்கல, அதனால தான் ரெண்டு நாளில் அந்த பெயிண்டிங்கும் திருப்பி அனுப்பிச்சு அவன் பெயிண்டிங்கும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது, ஆனால் நான் வந்து இதுக்கு மேலேயும் மறைக்க விரும்பலை, அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு இவனுக்கு வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதா அப்படி ஒரு ஷாக்கில் இருக்கான். நம்ம நானும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்கிறான். சரி முதல்ல நீ சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவன்தானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்குறாங்க. ஓகே போவோம் அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ் போகுது. இப்போ ஆம்புலன்ஸ் பின்னாடியே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போன உடனே உள்ளே போய் ஹூஸ் த பேஷண்ட், வாட் ஹேப்பன்ட், இஸ் இட் மை ஃப்ரெண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்னு. ஓ யா ட்ராவல்ஸ் தான், நீங்கள் ட்ராவல்ஸ் ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆமாம். ஓ என்னாச்சு அவருக்கு, பாவம் அவர் வந்து தப்பான பாதையில் போய் விழுந்துட்டாரு, உயிருக்குன்னு ஆபத்தில் பொழைச்சிட்டாரு, பட் ஆனால் அவர் வாழ்க்கையில் இனிமேல் வந்து ஸ்னோ ஸ்லைடிங்கே பண்ண முடியாது, ஒரு கால் பயங்கரமாக முறிஞ்சிருச்சு, காலில் ஃப்ராக்சர், ரெண்டு ஒரு கையில் ஃப்ராக்சர், கழுத்தில் எலும்புலையும் வந்து ஃப்ராக்சர் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதுவுமே அவங்க வாழ்க்கையில் வந்து அவர் ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொன்னோடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்த உடனே காரில் ஏறிட்டு, ஆமாம் அது அவனை ட்ராவல்ஸே தான், நிறைய எலும்பு முறிவோடு படுத்திருக்கான், இனிமேல் அவன் ஸ்லைடிங்கே பண்ண முடியாது போல் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு. இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்பா கேர்லின். ஏன் எனக்கு என்ன சந்தோஷம், இல்லை ஆளையே காலி பண்ணலான்னு நினச்சியே அது முடியாமல் போனதில் வருத்தமாக சந்தோஷமானு கேட்டோம்னே இவனுக்கு பயங்கர ஷாக்கு.
அப்படி திரும்பி பார்க்குறா கேரலினாவை. இது கூடவா தெரியாமல் இருக்கும் எட்வர்ட், இத்தனை வருஷமாக உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ண எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? எனக்கு தெரியும் அவனை உனக்கு பிடிக்காது, என் கிட்டே ரொம்ப தப்பாக முயற்சி ரொம்ப பழக முயற்சி பண்ணதை நினச்சி, பேர்சிக்கு அவன் பண்ண துரோகத்தை நினச்சி, நீ அவனை தீத்துக்கிட்ட நினச்சது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, கொடியை மாற்றி வச்ச, ஆனால் உண்மையிலேயே விழுந்தானா செத்தானான்றதை நீ பார்க்கலை, வந்துட்ட. அப்போ தான் எனக்கு தோணுது, ஆமாம் போய் கண்ணிலிருந்து மறைஞ்சிட்டான், ஒரு நிமிஷம் கழிச்சு தான் ஆன்னு சவுண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா, சம்மா தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கான். அவன் நின்றுட்டான் அந்த இடத்துல, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் கேரலின்ருந்து அவன் பிடிச்சிட்டு இருந்த அந்த கிளையை இவன் தான் முறிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் கத்திட்டு கீழே விழுந்திருக்கான். தொங்கிட்டு இருந்த அவனை கீழே விளை வச்சதே நான் தான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் ஏதோ அவன் பண்ண புண்ணியம் பொழைச்சிட்டான், பரவாயில்ல, இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும், இனிமே எந்த பொண்ணுக்கிட்டேயும் வாழாட்ட மாட்டான் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அப்படியே இவன் ஷாக்கில் அப்படியே திரும்பி பார்க்குறான். கேரலின் வந்து அவளை அப்படியே பார்க்குறான், என்ன, நான் வெறும் அழகி மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான விமனும் கூட, அதனால் எதுக்கு நீ என் கூட ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னோடனே ரெண்டு பேரும் அப்படியே பயங்கரமாக வாய் விட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே கதையை இந்த இடத்துல ஜெஃப்ரி ஆர்ச்சர் முடிக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த சாப்டர்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற அந்த கதை. இந்த கதையோட இந்த அருமையான ஒரு ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய குட்டி ஸ்டோரி முடிவடையுது. இதுக்கப்புறம் என்ன, நம்ம நேயர்கள் கேட்ட பாட்டோட இந்த கதையை முடிப்போம். ஸோ இதுக்கப்புறம் எட்வர்ட் ஃபேமிலியில் ஒரே பாட்டு தான் அவங்களுக்கு ஒலிக்கும். அந்த பாட்டு, இந்த பாட்டு தான்

0: பல ஐடியாலாக் கொண்டு இருக்கு. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து தத்துவத்தோடு முடிக்கிறேன். அதிகமாக சரக்கு அடிக்கிற ஆம்பளையும் அதிகமாக மேக்கப் போடுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை, அதான் ரீசண்ட்டு. அதே மாதிரி அடுத்தவங்க பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற ஆம்பளையும் அடுத்தவங்க புருஷன் மேலே ஆசைப்படுற பொண்டாட்டியும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ரெண்டையும் சொல்லிக்கிட்டு எல்லாரும் நேர்மையாக நல்லா இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நேரம் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகி போயிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னும் மூணு பாடல் பச்சை குத்திக்கின அந்த பாட்டு, அப்புறம் ரெண்டு மூணு பாடல் தோழியா என் காதலியா பாட்டு, இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்தியிருக்கு. ஆனால் அது இன்னும் வரலை, இப்போ தொடர்ந்து கேளுங்க, அந்த பாட்டெல்லாம் வரும். என்னுடைய பர்சனல் நம்பர் உங்ககிட்டயே இருக்குது. ஸோ இந்த பாடத்தை, இந்த கதையை பற்றி உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை உங்கள் எல்லாருமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ஜே ராஜ். நன்றி, வணக்கம். நேர்களே,
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

எங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
8: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
9: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
10: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
11: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
14: இல்லை.
13: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
14: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000.
15: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
16: 416-821-0462.
17: தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
18: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தி

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 600-222-2222.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

இதுவும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள்.

0: சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும்.

0: ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: ராஜி இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல்கள்.

அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 5:01.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD ஹவர்லி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. இலங்கையின் புலனாய்வுத் துறையின் முன்னாள் தலைவர் சுரேசாலே தாம் கைது செய்யப்படுவதையோ அல்லது தடுப்புக் காவலில் வைக்கப்படுவதையோ தடுக்குமாறு கோரி சமர்ப்பித்த மனுவுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் ஆகஸ்ட் 4 மற்றும் 6 தேதிகளில் பரிசீலனைக்கு முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே தாக்கல் செய்திருக்கின்ற மனுவுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடையீட்டு மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதிகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று நிர்ணயித்துள்ளதால் அவர் தற்போது வெளியே செல்வது சாத்தியமற்றதாக இருக்கிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் 4-6 தேதி இடையீட்டு மனுக்கள் நீதிமன்றம் பரிசீலிக்கப்பட இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தாம் கைது செய்யப்படுவதையோ அல்லது தடுப்புக் காவல் வைக்கப்படுவதையோ தடுக்குமாறு கோரி சுரேசாலே மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவுக்கு எதிராக பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் ஆதரவாக பெங்கமுவை நாளகத்தேரன் மற்றும் தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் அமைப்பாளர் கலாநிதி குணதாஸ் சமரசேகர் உள்ளிட்ட எட்டு தரப்பினர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். தலைமை நீதியரசர் தலைமையிலான மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இடையீட்டு மனுக்கள் மீதான பரிசீலனை எதிர்வரும் ஆகஸ்ட் 4 மற்றும் 6 தேதி முன்னெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: மத்திய மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து July 21 பதவி விலகுவதாக பேராசிரியர் சரத் அபயகோன் தெரிவித்திருக்கிறார். தனது பதவி விலகல் குறித்து ஜனாதிபதிக்கு ஏற்கனவே அறிவித்திருந்ததாகவும் அதற்கு இதுவரை பதில் கிடைக்காத நிலையிலேயே தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கண்டியில் ஊடகவியலாளர்களிடம் அவர் தெரிவித்தார். குறுகிய காலம் மாத்திரமே இந்த பதவியில் இருப்பேன் என முன்னரே ஜனாதிபதிக்கு அறிவித்ததாகவும் தித்வா புயல் காரணமாக மத்திய மாகாணத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளால் தனது முடிவை பிற்போட்டதாகவும் தெரிவித்த அவர் தனது இந்த முடிவு தனது தனிப்பட்ட முடிவென்றும் தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் முதலாவது ஹைட்ரஜன் தொடருந்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார். இந்தியாவில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் தொடருந்து இயந்திரத்தை தயாரிக்கும் முயற்சிகள் கடந்த 2021 ஆரம்பமாகின. பின்னர் 2022 வடக்கு மண்டல தொடருந்து திணைக்களத்தினால் 136 கோடி ரூபாய் மதிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த மேதா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. பணிகள் முடிந்து சோதனை ஓட்டங்களும் நடைபெற்ற நிலையில் தொடருந்தை அறிமுகப்படுத்த தொடருந்துகள் வாரியம் ஒப்புதல் அளித்தது. தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த முதல் ஹைட்ரஜன் தொடருந்து சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த தொடருந்து பெட்டி தொழிற்சாலையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத இந்த ஹைட்ரஜன் தொடருந்து மக்கள் பயன்பெறும் வகையில் பயண கட்டணம் மிக குறைவாக 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. திங்களன்று இடம்பெற்ற காட்டுத்தீயால் முழுமையாக எரிந்து சாம்பலான ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஒரு சிறிய முதற்குடிகளின் சமூக பிரிவொன்று தனக்கு தேவையான உதவிகளை பெற முடியாமல் தவிப்பதாக அந்த சமூகத்தின் வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு இந்த சமூகத்தை ஒரு முதற்குடி சமூகமாக அங்கீகரிக்காததே இதற்கான காரணம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். தண்டபேக்கு வடக்கே 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் சாலை வசதி இல்லாத ஒரு தொலைதூர சமூகமான காலின்ஸ் முதற்குடி மக்கள் வேகமாக பரவும் தீ விபத்துகள் காரணமாக இந்த வார ஆரம்பத்தில் தாங்களாகவே வெளியேறிய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார்கள். இந்த பகுதியில் குடியிருந்தோர் மயிரேயில் உயிர் தப்பியதாக தெரிவித்த அனி ஷினாபேக் நேசன் கிராண்ட் கவுன்சில் தலைவர் லிண்டா டெபாசிஜ் மாகாண மற்றும் சமஸ்டி அமைப்புகள் தீ விபத்து குறித்து எச்சரிக்க தவறியதாலும் வெளியேற்றத்திற்கான ஆதரவை வழங்க தவறியதாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தீயிலிருந்து தப்பியதாக தெரிவித்தார். உகாண்டாவில் கல்வி சுற்றுலா சென்ற பாடசாலை பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் 20 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு உகாண்டாவில் கல்வி சுற்றுலா சென்ற பாடசாலை பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 15 வயதுக்குட்பட்ட மாணவர்களில் 20 பேர் உயிரிழந்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். கலைஞர் நேரம் 5:06. இன்று ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எம் அனைவர்களின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்கள். இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு தொலைபேசம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று அங்கே இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. தற்பொழுது டொரண்டோவின் வடபகுதியிலே ஏறுகின்ற ஒன்டோரியோவின் வடபகுதிகளில் ஏறுகின்ற காட்டுத்தீயின் காரணமாக டொரண்டோ பெரும்பாகத்தில் பல இடங்களிலுமே புகை மூட்டம் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தால் தெற்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 29 பாகை செல்சியஸ். பார்வை தூரம் 10 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைந்து 172.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகிறது. இரவு 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாகவும் உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்கலாம். CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலேயே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் GDN திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடல் கானிசை கோவிந்த் வசந்தா, பாடலை சத்யபிரகாஷ், சஞ்சனா கல்மஞ்சே ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: ஒழித்த பாடல் ஜிடிஎன் தமிழ் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலை சத்யபிரகாஷ், சஞ்சனா கல்மஞ்சி ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். பாடல் கணிசை கோவிந்த் வசந்தா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் செய்தியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் இன்றே?
1: இன்றைக்கு இந்த பவளமல்லி பாட்டுக்கு வந்து புது பாட்டுகள் எல்லாம் அவ்வளோ எழுப்பமா காணேன்.
0: அதற்காக பவளமல்லி.
1: பவளமல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பாட்டு. நல்லா
0: இருக்கு. இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பவளமல்லி பாடல். கேட்டு மங்களங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சாய் அபேங்கர், ஸ்ருதி ஆசன்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
1: 4167002222 J.CA. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
3: கலைக நேரம் 5:20 நேரம் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: என்ன
3: பாடல் தெரியுது
4: எனக்கு? இன்றைக்கு வீட்டக்காரன் படத்துல இருந்து மஞ்சள் முகமீவர்க மங்கள விளக்கை வருக அந்த படக்கப்பும் இல்ல.
3: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி, வணக்கம். மீண்டும்
3: சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
5: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
6: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
5: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
6: அதத்தான் சொல்றேன்.
3: ஒழிக்கும் பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் ஒழிக்கிறது.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதாம். மேப்பிள் க்ரோசரி,
1: 9691 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கலைஞர் நேரம் 5:26 நேர்கள் கற்றுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீன் 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: குயின்சன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா மகிழ்ச்சியா உள்ளோம். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி குயின்சன். என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: கண்ணால் பேசவா திரைப்படத்தில் கண்ணழகே கண்ணழகே.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: சந்திக்கலாம், நன்றி.
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஹரிஹரன், பாடல் காணி செய்தேவா.

0: கேட்டுக்கிட்டு முதல் HD தமிழ் HD கலைக நேரமா இந்த மணி 32 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். கமல்வாரி, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். எனக்கு வந்து தேவராகம் படத்துல இருந்து எஸ்ஐயும் சித்ராமான சின்ன சின்ன மேகம் என்ன அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா

0: கலைக நேரம் 5:38 நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்
1: இதேன்?
0: நலம் நலம். என்ன பாடத்தை ஓடு
1: வந்திருக்கிறீர்கள்? அந்த பாடல் கேட்கலாமா?
0: தாராளமாக கேட்கலாம். உங்கள் திரையில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு அபி வி, அவரோடு ஸ்ருதிகா சமுத்திரலா.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: கலைக்கு நேரம் 5:45 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீர்கள் மீரா?
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ஒடிக்கும் பாடலோடு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், ஹரியரன் குழுவினர்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. 8044.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு

0: ஜானகி அம்மா பாடிய பாடல், அதாவது காரக்குறிஞர் காரக்குறிஞர் அருணாசலம்
1: அவரின் நாதஸ்வர தொடர்கின்ற பாடல்.
0: யா
1: சரி, இது உங்கள் திருவிழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்ற, இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6:01.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வுப் பணிகளில் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட 11 எண்புக்கூடுகளுடன் சேர்த்து 3 அகழ்வுப் பணிகளிலுமாக மொத்தம் 431 மனித எண்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வுப் பணிகளின் 35வது நாளான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக 11 மனித எண்புக்கூடுகள் உத்தியோகபூர்வமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேபோன்று விரல் எலும்புடன் கூடிய செப்பு மோதிரம் உள்ளிட்ட தடயங்களும் மீட்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையில் விசேட சட்ட மருத்துவ மற்றும் தடயவியல் நிபுணர்களின் பங்களிப்புடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய அகழ்வுகளின் போது புதைக்குழி பரப்புகளிலிருந்து புதிதாக 11 மனித எலும்புக்கூடுகள் உத்தியோகபூர்வமாக அடையாளம் காணப்பட்டிருந்தன. அவற்றுடன் குவியலாக காணப்பட்ட மேலும் 2 தொகுதி எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த நாட்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளிலிருந்து இன்றைய தினம் மேலும் 7 மனித எலும்புக்கூடுகள் வெளியாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. படுகொலை செய்யப்படும் உடைமைகளாக கருதப்படும் சிதைவடைந்த மோதிரம் ஒன்றும் மனித விரல் எலும்புடன் கூடிய செப்பு மோதிரம் ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழியின் 2 மற்றும் 3 கட்ட அகழ்வு பணிகள் இதுவரை மொத்தம் 431 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் அடையாளம் காணப்பட்டிருந்த 473 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் மண்ணிலிருந்து முற்றாக அகழ்ந்தபடி எடுக்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ன உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை மேலதிக நீதவான் கிங்ஸ்லி எட்டியாரச்சி உத்தரவிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சட்டவிரோத கூட்டம் ஒன்றில் உறுப்பினர்களாக இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கொன்றிற்கு அமைய பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த இவர்கள் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ன, ரோஷான் அலி தானிஷாலி, ஆர்மி அமில என்று அமல் சலிந்த உதயங்ககுமார மற்றும் கொஸ்வத்து மகாநாம தேரர் ஆகியோருக்கு இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிணைத்தாரர்களுக்கு அறிவித்தல் விடுத்திருக்கின்ற பதில் நீதவான் வழக்கை எதிர்வரும் டிசம்பர் 4 தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். பெங்களூரில் 5 மாநகராட்சிகளுக்கான தேர்தல்களை டிசம்பர் 1 நடத்த மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக கர்நாடக முதல்வர் TK சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தேர்தலை நடத்த உயர்நீதிமன்றம் June 30 வரை அவகாசம் வழங்கியிருந்தது. பின்னர் மாநில அரசின் கோரிக்கைக்கு அமைவாக August 31 வரை அதை நீடித்த உயர்நீதிமன்றம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு மறு ஆய்வு பணிகளுக்காக December வரை அதை நீடித்தது. இந்த நிலையிலேயே December மாநகராட்சி பஞ்சாயத்து உட்பட அனைத்து தேர்தல்களையும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கர்நாடக முதல்வர் TK சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். 2022 பிப்ரவரியில் ஒட்டோவாவின் நகர மையத்தின் பெரும்பகுதியை 3 மேலாக முடக்கிய சுதந்திர பேரணி ஆர்ப்பாட்டத்தின் அமைப்பாளர் பேட் கிங் அச்சுறுத்தல் குற்றத்தில் குற்றவாளி என ஒன்டாரியோ மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்து புதிய தண்டனை விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. குழப்பம் விளைவித்தல், குழப்பம் விளைவிக்க தூண்டுதல் மற்றும் நீதிமன்ற உத்தரவை மீறுதல் உள்ளிட்ட 5 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவருக்கு 12 நிபந்தனை தண்டனை வழங்கப்பட்டது. அதே விசாரணையில் அச்சுறுத்தல் தொடர்பான 3 குற்றச்சாட்டுகளிலிருந்து பேட் கிங் விடுவிக்கப்பட்டார். பின்னர் மேல் விசாரணையில் சட்டத்தில் தவறு நேர்ந்ததாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் கண்டறிந்து அச்சுறுத்தல் தொடர்பான 1 குற்றச்சாட்டில் கிங்கை குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கிறது. வெளிநாட்டு மாணவர்கள், கலாச்சார பரிமாற்ற விருந்தினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான விசாக்களின் கால எல்லையை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இன்று நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களத்தின் இந்த புதிய விதியானது சர்வதேச மாணவர்களுக்கான எஃப் விசாக்கள், கலாச்சார பரிமாற்றம் திட்டங்களுக்கு வருகை தருவோர் அமெரிக்காவில் பணிபுரிய அனுமதிக்கும் ஜே விசாக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான ஐ விசாக்கள் ஆகியவற்றிற்கு ஒரு நிலையான காலப்பகுதியை உருவாக்குவதாக அமைந்திருக்கிறது. இந்த விசாக்கள் தற்போது அந்தந்த பாடநெறி திட்டங்களின் காலம் அல்லது அமெரிக்கா அடிப்படையிலான வேலைவாய்ப்பு காலம் வரை வழங்கப்பட்டு வருகின்றது. காங்கிரசின் மீளாய்வுக்கு உட்பட்டு கூட்டாட்சி பதிவேட்டில் இது வெளியிடப்பட்டு 60 பின்னர் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. சட்டப்பூர்வ குடியேற்றம் மீதான கண்காணிப்பை அதிகரித்திருக்கின்ற டிரம்ப் நிர்வாகம் பல்கலைக்கழக மாணவர்களின் கருத்தியல் பார்வைகள் காரணமாக அவர்களின் மாணவர் விசாக்கள் மற்றும் கிரீன் கார்டுகளை ரத்து செய்துள்ளதுடன் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்தோரின் சட்டப்பூர்வ அந்தஸ்தையும் பறித்திருக்கிறது.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 6:06. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக காணப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் புகை மூட்டம் தொடர்ந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாரத்திற்கு 10 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 30 பாகை செல்சியஸ், பார்வை தூரம் 10 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவில் சில இடங்களில் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30%. டொரண்டோ பெரும்பாகத்தில் காட்டுத்தீயின் காரணமாக தொடர்ந்தும் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வழி மாசடைதலுக்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தேவையானவர்கள் அல்லது முதியவர்கள் சிறியவர்கள் நிச்சயமாக கட்டாயமாக சுவாசக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. 1% குறைவடைந்து இன்று நள்ளிரவின் பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 172.9% காணப்படும். இரவு 8:30 வரை உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களோடு அணிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி பெறும். முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் அணிந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய விழியிலே மணி விழியிலே என்ற பாடலை தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3
2: தித்திக்கும் தமிழ் மட்டு.
3: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும்.

0: கலைக்கு நேரம் 6:12 நேரங்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் நிஷா? என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு தீ பாடின வாரி வரி வரி அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகளங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு தி குழுவினர், பாடல் காணிசை சந்தோஷ் நாராயணன், பாடல் வரிகள் விவேக்.

0: எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சிப்பி கிருஷ்ணன் மற்றும் ஜசந்தினி பிரபாகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீடுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
3: உலகின் முதல் தமிழ் HD CMR துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3.
4: கலைஞர் நேரம் 6:18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சாரதி. தெரியுது,
4: எப்படி இருக்கிறீர்கள்?
5: நல்லா இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
4: நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
5: வாழ நினைத்தால் வாழலாம் படத்தில் இருந்து ஜானகி அம்மா பாடின வீணை மட்டும் கைவிடையே.
4: ஏதோ உங்கள் தெரிவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
5: நன்றி,
4: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு எஸ் ஜானகி, பாடல் காணிசை இசைஞானி இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

0: கலைக நேரம் 6:22 நிகழ்ச்சியில இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுவானந்தன்.
0: சுவானந்தன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் தெரிவு? சரி, இது உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், ஜெயலலிதா.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா
1: 646-424-4165 உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 19 புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட் பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட் பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: Jeeva Jewelers.
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நேர்கள் இரவு 8:30 வரையும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 6 6 4 4 6 2 2 2 4 6 6 4 4 6 2 2 2. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். கலைஞர் நேரம் 6:30 நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு வேட்டையாடு விளையாடு படத்தில இருந்து மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த பாட்டு.
0: சரி, இது உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஹரிஹரன், விஜய், நாகுல் ஆகியோர். வெண்ணி

0: காலை நேரம் 6:36 நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து வருகின்றார் தனியர். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். இன்று என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: கொஞ்சம் உடக்காலத்து பழைய பாடல் என்றுதான், காற்று உத காற்று வீசுது அந்த பாடல்.
0: சரி, உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மனோ சுனந்தா.

0: காலை நேரம் 6:41 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். அழைப்பிலே நன்றி பவி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமா இருக்கிறேன். எனக்கு வாழ்வு மாயம் படத்திலிருந்து நீலவான ஓடையில் அந்த பாட்டு.
0: சரி, இது உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள் பவி, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை கங்கை அமரன்.

0: கலைஞர் 6:46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி ஹரிகரன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவின்று?
1: தமிழ் செல்வன் திரைப்படத்தில் இருந்து ஆசைக்கு பங்களிக்க ஆசை.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலுக்கான இசை தேவா பாடல் சித்ரா உன்னிகிருஷ்ணன் ஆகியோரின் குரல்களில் ஒழிக்கிறது.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 19, புறங்கூறாமை.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. கலையக நேரம் 7 மணி.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. கோதபாய ராஜபக்சாவினால் பரிந்துரை செய்து நியமிக்கப்பட்ட உயிரிழந்த முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்ன பல விசாரணைகளின் போது வழங்கிய வாக்குமூலங்கள் தற்பொழுது மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றன. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்புகள் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று உயிரிழந்த முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்ன வழங்கிய வாக்குமூலங்கள் பேசுபொருளாகி இருக்கிறது. முன்னாள் அரச புலனாய்வு சேவை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசாலை மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுடன் விக்ரமரத்ன வழங்கிய சாட்சியங்கள் முக்கிய ஆதாரங்களாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. சுரேசாலை தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்கள் ஊடாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளின் திசையை மாற்ற முயன்றதாகவும் விசாரணை அதிகாரிகள் மீது தாக்கம் செலுத்த முயற்சித்ததாகவும் நீதிமன்றத்திற்கு விக்ரமரத்ன மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கையின் 35வது காவல்துறை அதிபராக பணியாற்றிய CD விக்ரமரத்ன அவரது வீட்டில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டிருந்தார். அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்திருக்கலாம் என தகவல்கள் முடி வந்திருக்கிறது. 2019 கோத்தபாய ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் காவல்துறை அதிபர் பதவிக்கு அவரது பெயரை பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி அவரது பதவிக்காலத்தில் கோத்தபாயால் 4 முறைக்கு மேலான பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருந்தது. கடந்த மே மாதம் அளவில் ராஜபக்சேக்களின் ஊழல் சாம்ராஜ்யத்தின் முக்கிய புள்ளியான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழல் வழக்கின் பிரதான குற்றவாளியாக பார்க்கப்பட்ட கபில சந்திரசேனாவும் இதேபோன்று தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோசிர் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணசுங்க முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தெய்வலை மற்றும் ரத்மலானை பகுதிகளில் 730 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெருமதியுடைய 5 காணிகளை கொள்வனவு செய்ததன் மூலம் பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக யோசித்த ராஜபக்சாவுக்கு எதிராக சட்ட அதிபரால் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன்போது முறைப்பாடு தரப்பு சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரவின் வழித்தடத்தின் கீழ் முறைப்பாட்டு தரப்பு சாட்சியாளர்களிடமிருந்து சாட்சியங்களை பதிவு செய்யப்பட்டன. யோசித்த ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் முன்னிலையாகி சாட்சியாளர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மேலதிக சாட்சி விசாரணையை இம்மாதம் 24 தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்திய கடற்படையில் புதிய நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் ஒன்று சேர்க்கப்படவிருக்கிறது. 80% உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட மால்வானிடம் அதிநவீன நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலே இந்திய கடற்படையில் சேர்க்கப்படவிருக்கிறது. இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு மேலும் வலி சேர்க்கும் என்று கூறப்படுகிறது. கொச்சியில் ஜூலை 22 தேதி நடைபெறும் இந்த நிகழ்வுக்கு மேற்கு கடற்படை தளத்தின் தலைமை தளபதி துணை அட்மிரல் சஞ்சய் வத்சயன் தலைமை தாங்குகிறார். இந்த நிகழ்வில் இந்திய விமானப்படை தலைமை தளபதி, கடற்படை உயர் அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தம் மெக்சிகோவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராபர்டோ வெலஸ்கோ அல்வாரேசும் ஒட்டோவாவில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அங்கு கருத்து தெரிவித்த கனடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த், மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுடனான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் மிக முக்கியமானவை என்று கூறினார். கண்டம் தழுவிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் சரியான தருணத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவிருப்பதாக மெக்சிகோவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராபர்டோ வெலஸ்கோ அல்வாரஸ் தெரிவித்தார். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்துடன் இணைந்து பேசிய அல்வாரஸ், குஸ்மா ஒப்பந்தம் ஒரு முத்தரப்பு ஒப்பந்தமாகவே நீடிக்க வேண்டும் என்பதில் 3 நாடுகளும் உடன்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த ஜூலை மாத ஆரம்பத்தில் முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவின் தெற்கு கடற்கரைக்கப்பால் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த 7.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து பசிபிக் பிராந்தியத்தின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மெக்சிகோ மற்றும் குவாத்மாலாவின் அருகில் இருக்கின்ற கடற்கரையோரங்களில் அலை மட்டத்திற்கு மேல் 1 முதல் 3 அடி வரையிலான சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மிதமான தீவிரத்துடன் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று மெக்சிகோவின் தெற்கு மாநிலமான ஒக்ஸாகாவின் ஆளுநர் சலோமன் ஜாரா க்ரூஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலநடுக்கம் குவாத்மாலா மற்றும் எல் செல்வடோர் ஆகிய நாடுகளிலும் கட்டிடங்களை உலுக்கியுள்ளதாகவும் குவாத்மாலா நகரில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளுக்கு சென்றுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கின்ற கடலோர பகுதிகளில் உள்ள அரசாங்க முகவர் நிலையங்கள் ஆபத்தில் உள்ள மக்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்ற அந்த அமைப்பு அந்த பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறது.
2: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலையங்க நேரம் 7:05. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துள்ளோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. புகைமூட்டம் நிரம்பி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தேரத்திற்கு 12 கிலோமீட்டர் வகையில் வீசிக் கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 29 பாகை செல்சியஸ். பார்வை தூரம் 8 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் சில பகுதிகளில் இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைந்து 172.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. நேர்கள் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்பும் நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்ற இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கின்றார். நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். எனக்கு பிரேம பாசம் திரைப்படத்திலிருந்து வண்ணம் இந்த வஞ்சியின் வண்ணம் என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய திருவில் ஒழிக்கிறது பாடல். பாடலோடு SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குழுவினர், பாடல் காணிசை கங்கை அமரன்.

0: காலை 7 மணி 12 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லதாக இருக்கிறோம். நன்றி தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லதாக இருக்கிறோம்.
0: என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள் இன்று?
2: பெருமதையான கதிகலங்க புலி சிங்கம் புதருக்குள்ளே ஐயோ புரியாம கொலை நடுங்க

0: காலை நேரம் 7:17 நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. காலை நேரம் 7:17 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றி
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு கே ஜே ஜெயசுதாஸ்.

0: கலைஞர் 7:22 நேர்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தவம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: இருக்கிறோம் தவம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் ரொம்ப நலமா இருக்கிறோம். நிகழ்ச்சிகள் நல்லா இருக்குது, கேட்டுக்கிறோம். நல்ல பாடல்களும் வந்து இருக்கிறது. இல்ல நீங்களுக்கு நன்றி.
0: சரி, என்ன பாடலத்திலோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்?
1: அந்த பாடலுக்கு முதல் வெண்டாக பாட்டு ஒன்று பாடட்டாம கேட்க நீங்க பாட சொன்னீங்களோ, அதுமே நான் கேட்க போற பாட்டை கேட்டு யார் என்று கேட்டு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது.
0: இல்லை, நான் அதை தவிர்த்துக் கொள்கிறேன்.
1: ஓகே. சாந்தினியம் படத்துல நீங்க கேப்பீங்க தெரியும். சாந்தினியம் படத்துல இருந்து இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் என் வரவை எண்ணி. இந்த பாடல்,
0: இந்த பாடல் சரி, நான் கேட்கவில்லை. ஆனால் யார் சாந்தி என்ற கேள்வி எனக்கு எப்படியும் இருக்கிறது. பரவாயில்லை,
1: நான் முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு அறிவுறுத்தல் தந்துட்டேன்.
0: சரி, நன்றி. இதை உங்களுக்கு தெரியல ஒழிக்கிறது பாடல் கேட்டு
1: நன்றி வாய்ப்புக்கு.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: கலை நேரம் 7:28.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4665-4661.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam,
6: 2026 01 55 4 6 2 6 8 0 1 5 5 4 1 6 2 6 8 0 1 5 5. வாரத்துக்கு 67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: கலைஞர் நேரம் 7:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
7: நல்ல சோமா இருக்கு. நீங்க கமல் பாட்டி தர்மம் தலகாக்கும் சட்ட சமயத்து உயிராக்கும் கூட இருந்து குளிபரித்தாலும் கொடுத்தது காக்கும்.
0: ஏதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது அந்த பாடல் கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோட TM சவுந்தரராஜன்.

0: கலைஞர் நேரம் 7:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கல்யோகரதன் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். கூட நிகழ்ச்சியிலாம் கேட்டுக்கொண்டு நான் கேட்கும் பாட்டு படம் பூக்காரி, பாட்டு காதலின் பொன் வீதியில்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மேலும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன், S. ஜானகி.

0: காலை நேரம் 7:38 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்றார் திணையர். வணக்கம்.
1: வணக்கம். நான் நம்பி ஐக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கேன் கோபாரதி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
1: சொல்லாமலே யார் பார்த்தது?
0: யார் பார்த்தது?
1: அதுதான் தெரியாமல் நான் அலைகிறேன்.
0: தெரியாமல் தேடி அலைகிறீர்கள். சரி, விரைவில் கண்டுபிடிக்க வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
1: சந்திக்கலாம்.
0: ஒடிக்கும் பாடலோடு ஜெயச்சந்திர. ஒழிக்கும் பாடலோடு ஜெயச்சந்திரன், சுஜாதா.

0: கடைக நேரம் 7:44 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் சிடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நன்றி புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல மாற்றியா இருக்கிறேன். நன்றி. முதல் ஆடிக்கால் கொடுத்த ஆனா இனிப்பா இருக்கணும். இனிப்பான வாழ்த்து இனிப்போட கொண்டுதல் இருக்கணும்.
0: ஆமாம்.
1: அவர் வந்து நம்பிராசி என்ன சொல்லாமலே யார் பார்த்திருந்தா, நான் வந்து கேட்க போற பாடல் வந்து நான் மண்ணில் பிறந்திடும் போது, இல்ல எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது என்ற பாடல்.
0: இருவரும் தேடுகிறீர்கள்.
1: தேடுகிறோம், ரெண்டு பேரும் தேடல.
0: சரி, இவருடைய தேடுதலுக்கும் ஒரு விடை கிடைக்கட்டும். சந்திக்கலாம் புருஷோத்தமன், மீண்டும் சந்திக்கலாம். முடிக்கிறது பாடல்.
1: நன்றி.
0: வணக்கம். முடிக்கின்ற பாடலோடு ஹரிஷ் ராகவேந்திரா.

0: கலைஞர் உள்ள மணி 49 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் கமல் பாரதி. நான் சாரா.
0: மாலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா நலமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் திரிவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: பாடாத பாட்டு எல்லாம் பட வந்த அந்த பாட்டு
0: உங்கள் திரையில் ஒலிக்கிறது. பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
2: பாடல்
0: பி வி ஸ்ரீனிவாசஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல் கணிசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு

0: 7462742.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டு புது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலையக நேரம் 8 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD Our News.
1: வணக்கம். CMR